0: ஒலித்தல் அந்த பாடல் சிவப்பு மலை திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 9:20.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: சுயமா தமிழ் எஃப்எம்மினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அவர்கள் வழங்குகின்ற வர்த்தக தகவலை உங்களுக்காக தருகின்றோம். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா, இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கல் இருக்கின்றதா என்று கேள்வியோடு உங்களுக்கான தகவலை அவர் தருகின்றார். அதிக வட்டியில் பிரைவேட் மோர்கேஜ் செலுத்துகின்றீர்களா? கவலைப்பட வேண்டாம், அதனை பிரதான வங்கிகளுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜ் பெறுவதற்கு உதவி பெறுங்கள். உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்திர கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம்.

ஆம் என்றும், அதே நேரம் மேலும் டெப்ட் கான்சலிடேஷன் மூலம் பல்வேறு கடன்களை ஒருங்கிணைத்து உங்கள் மாதாந்திர செலவுகளை 50% வரை குறைக்கும் வாய்ப்பும் உள்ளது. அதே நேரம் ஹோம் எக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ் மற்றும் பிஸ்னஸ் லான்ஸ் ஆகியவற்றுக்கு விரைவான ஒப்புதல், ஃபாஸ்ட் அப்ரூவல் வழங்கப்படுகின்றது என்பதனையும் தெரியப்படுத்தியிருக்கின்ற. டிடிஎஸ் காஷியா, நேஷனல் பேங்க் உள்ளிட்ட முன்னணி வங்கிகள் மூலம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டு குறைந்த வட்டி வீதங்களில் மோர்கேஜ் ஏற்பாடு செய்து தரப்படுகின்றது. அதே நேரம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் நபர்கள் மற்றும் பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கு மோர்கேஜ் பெறுவதற்கான சிறந்த தீர்வுகள் வழங்கப்படுகின்றன. வங்கிகள் மோர்கேஜ் விண்ணப்பத்தை நிராகரித்தாலும் கூட ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலம் உங்களுக்கு ஏற்ற மோர்கேஜ் வசதி ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம், 416-268-0155.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: Listen to us around the universe. www.cmr.fm. CMR Tamil FM-இல் செய்திகளுக்கு முதலிடம். News first.

0: வணக்கம். நேரம் 9:31. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இலங்கை இந்திய செய்திகள் வாசிப்பவை ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா அனர்த்தத்தை அடுத்து நாட்டில் பிரகடனப்பட்டிருந்த அவசர கால சட்டம் இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7% முதல் 8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்தார். ஹார்மஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம் என்றும் ஈரான் ஜனாதிபதியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் கடைகளை இன்றுடன் மூட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: டிட்வா அனர்த்தத்தை அடுத்து நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அவசர கால சட்டம் இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று புதன்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா இதனை தெரிவித்தார். டித்வா அனர்த்தத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஏனைய உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதற்கமைய அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இம்மாதத்திலிருந்து அவசர கால சட்டத்தை நீடிக்காதிருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவசர கால சட்டம் அரசாங்கத்தால் முறைகேடாக பயன்படுத்தப்படும் என சிலரால் சமூகத்தில் அச்ச நிலைமையொன்று ஏற்படுத்தப்பட்டது. எனினும் நிர்மாண பணிகளுக்காகவே மாத்திரமே இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. இதன் ஊடாக எந்தவொரு பிரஜைக்கும் ஊடகத்திற்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்திருந்ததை போன்றி நாம் செயற்பட்டிருக்கின்றோம் என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். தற்பொழுது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7.8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளின் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்திரனியல் துறைகளில் முன்னிலை வகிக்க முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் புதன்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுப்படுத்துவதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறு அனைத்து தொழில் முனைவோருக்கும் அழைப்பு விடுத்தார். இப்பணியை வெற்றி கொள்வதற்கான தமது முன்மொழிவுகள் மற்றும் இத்துறையில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 trillion ரூபாயை ஒதுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஏற்படும் டாலர் தேவையை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணிய ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டில் துணைவேந்தர் உட்பட 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை சந்திக்கின்றோம்.
2: யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் துணைவேந்தர் உட்பட 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தொடர்பான அவதூறு குற்றச்சாட்டுகளை பிரசுரித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 6 பேருக்கு எதிராகவும் முகநூல் தளங்கள், வலியொலி தளங்கள், டிக்டாக் தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராகவும் நிகழ்நிலை தரப்பு சட்டத்தின் 20-ஆம் பிரிவின்கள் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் இந்துகா சிவலிங்கம் முன்னிலை எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை எடுத்துக்கொண்ட பருத்தித்துறை நீதவான் எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதிக்கு நிபந்தனையுடனான கட்டளை ஒன்றை பிறப்பிப்பது தொடர்பான தீர்மானத்துக்காக வழக்கை திகதியிட்டிருக்கிறார். அதைவிட ஜாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய வழக்கின் தீர்ப்பு பிரதியையும் வழக்கில் அணைக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாக மனிதாரன் சட்டத்தரணி ஊடகங்களிடையே கருத்து தெரிவித்திருக்கின்றார்.
0: எதிர்வரும் 2027ஆம் ஆண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரவீணாக்கள் மற்றும் சீல மாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா 1 ஜோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பிரபந்தியான வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையைப் போன்றே இம்முறையும் விநியோகம் இடம்பெறும். மேல், தென், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் ஊடாக பாடசாலை மட்டத்திலேயே காலணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவாம் மாகாணங்களில் மாணவர்கள் சந்தையிலிருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும். இந்த திட்டத்தை 2026ஆம் ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவதற்குள் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2025-2026 இருவேறு கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்தின் மூலம் 836,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் சுந்தரலிங்கம் காண்டீபன் உட்பட 4 பேரை கைது செய்ய வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை சந்திக்கின்றோம்.
2: வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிமன் உட்பட 4 பேரை கைது செய்ய வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் வவுனியா தலைமை காவல்நிலைய பொறுப்பு அதிகாரி ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடு என்பவை காணாமல் போயிருப்பதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முறைப்பாட்டு கமைய காணொலி கேமரா உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த இலங்கை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட சிலரை கைது செய்த நீதிமன்றத்தின் அனுமதி என்று புதன்கிழமை கோரியிருந்தனர். காவல்துறையின் கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்திய வவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முன்னாள் முதல்வர் சுந்தர்லிங்கம் காண்டிவன் உட்பட 4 பேரை கைது செய்ய உடனடியாக நீதிமன்றம் முற்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மையில் வடமாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் சுந்தர்லிங்கம் காண்டிவன் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே அனைத்தையும் அவர் வெளியே எடுத்துச் சென்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது.
0: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவை எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி காணொலி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவற்றின் கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறும் சுரேஷ் சாலேவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுரு அரசு கண்டுகொள்ளாத நிலையில் முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன் அவர்கள்.
2: அனிருகுமார திசநாயக்க அரசு கண்டுகொள்ளாத நிலையில் முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவல் இருந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய சுரேஷ் சாலே சோதனை காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவர் வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்திருக்கின்றது. தனது வழக்கு தொடர்பான விசாரணைகளை மேற்பார்வையிடும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசகரோ என்பவரை பதவி நீக்க வேண்டும் என பல கோரிக்கைகளை சுரேசாலை முன்வைத்திருந்தார். எனினும் நீதிமன்றம் சுரேசாலையின் கோரிக்கைகளை நிராகரித்த நிலையில் தனது உண்ணாவிரதப் போராட்டத்தை கைவிடுவதாக தற்போது அவர் அறிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: ஹார்மஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம் என்று ஈரான் ஜனாதிபதியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஹார்மஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்து மோடியிடம் பெசஸ்கியான் எடுத்துரைத்தார். அப்போது ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் மோடி அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியான தீர்வுகளை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நரேந்திர மோடி, தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹார்மஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்து நடைபெறுவது இந்தியாவுக்கும் உலகுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் மதுபான கடைகளை இன்றுடன் மூட மதுபான நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான நிறுவனத்தின் கீழ் அரசு அங்கீகாரத்தோடு தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் 2000க்கும் மேற்பட்ட பார்களின் உரிமம் நேற்று ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. மதுபான பார்களின் உரிமம் முடிவடைந்து இருப்பதால் அனைத்து பார்களையும் உடனடியாக மூடுவதற்கு மதுபான நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 4765 மதுபான கடைகள் இருந்தாலும் அரசு அங்கீகாரத்தோடு சுமார் 2400 பார்கள் செயல்பட்டு வந்தன. இந்த பார்களுக்கான தற்காலிக ஒப்பந்த நீடிப்பு காலம் நேற்று ஜூன் 30ஆம் தேதியுடன் முழுமையாக காலாவதியாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய விலை மனுக்கோரர்கள் கோரப்பட்டு அவை இறுதி செய்யப்படும் வரை மறு அறிவிப்பு வரும் வரை பார்களை மூட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. புதிய விலை மனுக்கோரல் நடைமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படாததால் பார்கள் மூடப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு 2000க்கும் மேற்பட்ட பார்களின் உரிம காலத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்து மதுபான நிர்வாகம் தற்காலிக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இன்று காலையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் எந்தவித தடையுமின்றி பார்கள் தொடர்ந்து செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. உரிமம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை பார்களை உடனடியாக மூட வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தித்வா அனர்த்தத்தை அடுத்து நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த அவசர கால சட்டம் இம்மாதத்திலிருந்து மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தற்பொழுது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7.8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரு குமார் திசநாயக்க தெரிவித்தார். ஹார்மஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம் என்று ஈரான் ஜனாதிபதியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் கடைகளை இன்றுடன் மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.

0: நேரம் 20:10 ஒரு நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆவணங்கள் இல்லாத சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படும் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பிரதிநிதிகள் சபையின் எல்லை பாதுகாப்பு மற்றும் அமலாக்க துணைக்குழுவிடம் பொறுப்பு துணை தலைவர் ஜேசன் ஸ்னீட்டர் தெரிவித்துள்ளார். ஈரானின் முன்னாள் உயரிய தலைவரான அயத்துல்லா அலி காமேனி பல நாட்கள் அரசு முறை இறுதி சடங்கில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களுக்கும் ஈரான் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 1000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர்.
1: கனேடிய செய்திகள்.
0: ஆவணங்கள் இல்லாத சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படும் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பிரதிநிதிகள் சபையின் எல்லை பாதுகாப்பு மற்றும் அமலாக்க துணைக்குழுவிடம் பொறுப்பு துணைத் தலைவர் ஜேசன் ஸ்னீட்டர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தனது தெற்கு எல்லையில் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மெக்சிகோவை சேர்ந்த கடத்தல் கும்பல்கள் கனடாவை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்புவதாக குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கூறிவரும் சூழலில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மெக்சிகோ எல்லையுடன் ஒப்பிடுகையில் கனடா எல்லையில் மிக குறைந்த அளவிலேயே ஃபென்டானில் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமெரிக்க அரசு தரவுகள் காட்டினாலும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். கனடாவில் கடத்தல் கும்பல்களின் ஆதிக்கம் பரவலாக இல்லை என்று கனேடிய அரச காவல்படை தெரிவித்துள்ளது. வடக்கு எல்லையில் தங்கள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும் மிக விரைவில் அப்பகுதியில் 3500 எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜேசன் ஸ்னீட்டர் கூறினார். பிரதமர் மார்க்கானி தனது வருடாந்திர கனடா தின உரையில் ஒற்றுமை, கருணை மற்றும் கனடாவின் விழுமியங்களையும் வலிமையையும் வலியுறுத்தினார். 2.5 நீடித்த இந்த உரையில் நாட்டின் நிலப்பரப்பு மற்றும் மக்களின் பன்முகத்தன்மையை கார்னி விவரித்தார். 1867 4 குடியேற்ற பகுதிகள் ஒன்றிணைந்து ஒரு நாடாக மாறிய போது தனித்தனி பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நம்பியதை அவர் வலியுறுத்தினார். தேசிய ரயில்வே மற்றும் டிரான்ஸ் கனடா ஹைவே போன்றவை நாட்டின் கிழக்கு பகுதியையும் மேற்கு பகுதியையும் இணைக்க உதவியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கனேடியர்கள் ஒரு வலிமையான ஒற்றுமையான நாட்டை வெறும் கற்பனையாக மட்டும் வைத்திருக்கவில்லை, மாறாக நாங்கள் எங்கள் கருவிகளை கையில் எடுத்து அத்தகைய நாட்டை உருவாக்கினோம் என்று குறிப்பிட்டார். சக கனேடியர்களிடையே கருணையையும் ஒற்றுமையையும் வளர்க்குமாறு கூறி பிரதமர் மார்க்கானி தனது உரையை நிறைவு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானின் முன்னாள் உயரிய தலைவரான அயத்துல்லா அலி காமேனி பல நாள் அரசு முறை இறுதி சடங்கில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களுக்கும் ஈரான் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பாஜகவின் மூத்த தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி, காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி ஆகியோருக்கு இந்த அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதி சடங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அல்ட்ரா ஹைஸ்நாய் ஹஸ்னைன் ஆகியோரை அனுப்ப இந்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசோஷ்கியான் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இருப்பினும் இந்திய அரசின் சார்பில் மார்க்ரேட்டா மற்றும் ஹஸ்னைன் ஆகியோர் இதில் பங்கேற்பார்கள். இந்த அரசுமுறை இறுதி சடங்குகள் ஜூலை 4 தொடங்கி ஜூலை 9 வரை நடைபெறும். இதற்கான நிகழ்வுகள் ஈரான் முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் நடைபெறவுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 1000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினின் பொது சுகாதார நிறுவனமான கார்லோஸ் சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் கடுமையான வெப்பம் காரணமாக 1029 பேர் உயிரிழந்துள்ளனர். 2026 முதல் 6 ஸ்பெயின் வரலாற்றிலேயே மிக அதிக வெப்பநிலை பதிவான காலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டதுடன் இயல்பான அளவை விட 3.2 °C வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. இதேவேளை பிரான்சிலும் இதன் வெப்ப அலை தீவிரமடைந்ததில் இருந்து இதுவரை 1000 அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய கண்டம் முழுவதும் நிலவி வரும் இந்த அதீத வெப்பநிலை காரணமாக உலக சுகாதார நிறுவனம் உட்பட பல சர்வதேச அமைப்புகள் கடுமையான பொது சுகாதார எச்சரிக்கைகளை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஏப்ரல் 18 மற்றும் மே 2 ஆகிய தேதிகளில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற உள்ளதாக பல்டிகோ செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. இம்முடிவு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாததால் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் புதன்கிழமை காலை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு தேர்தல் தேதிகள் உறுதிப்படுத்தப்படும் என்று கோரினர். பிரான்சின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்ட மற்றும் அரசியலமைப்பு நடைமுறைகளின்படி இதற்கான சாத்தியமான பிற தேதிகள் ஏப்ரல் 11 மற்றும் ஏப்ரல் 25 மட்டுமே ஆகும். தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த தேர்தல் அட்டவணை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் 2வது மற்றும் இறுதி பதவிக்காலம் முடிவடையும் நாளான மே 13 நெருக்கமானதாக அமைந்துள்ளது. அரசியலமைப்பு விதிகளின்படி மேக்ரோன் தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிட முடியாது என்பதால் அவருக்கு பின் அந்த பதவியை ஏற்க பலருக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. எதிர்கால வேட்பாளர்களாக கருதப்பட்டவர்களில் முன்னாள் பிரதமர்களான எட்வர்ட் பிலிப் மற்றும் கேப்ரியல் அட்டல்ட், அத்துடன் தீவிர இடதுசாரி தலைவர் ஜீன் லூக் மெலன்சான் ஆகியோர் அடங்குவர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: 19 வயதுக்கு உட்பட்ட இந்திய அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான 15 பேர் கொண்ட தனது அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இச்சுற்றுப்பயணத்தில் இலங்கை மற்றும் இந்தியா 19 வயதுக்கு உட்பட்டோர் அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரும் 2 போட்டிகள் கொண்ட 4 நாள் ஆட்டத்தொடரும் இடம்பெறவுள்ளன. ஒருநாள் போட்டிகள் ஜூலை 4, 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஹம்பாந்தோட்டை சூரிய விவா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும். 4 நாள் ஆட்டங்கள் ஜூலை 13 அன்று காலையிலும் ஜூலை 20 அன்று கொழும்பிலும் உள்ள ஆட்பிரேமதாச மைதானத்திலும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆவணங்கள் இல்லாத சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படும் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பிரதிநிதிகள் சபையின் எல்லை பாதுகாப்பு மற்றும் அமலாக்க துணைக்குழுவிடம் பொறுப்பு துணை தலைவர் ஜேசன் ஸ்னீட்டர் தெரிவித்தார். ஈரானின் முன்னாள் உயரிய தலைவரான அயத்துல்லா அலி கமேனி பல நாள் அரசுமுறை இறுதி சடங்கில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களுக்கும் ஈரான் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 1000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
3: சிப்பி கல்விக்கூடத்தின் வெயிலோடு விளையாடு கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு, இலக்கம் 685 மிலிட்டரி ட்ரெயிலில் அமைந்திருக்கின்ற சென்ட் ஜோன் பால் 2 கத்தோலிக் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 416-214-9300. கனடாவால் துண்ணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 3 நடைபெறும். 416-418-0477. உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மற்றும் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-388-5295. துணுக்காய் பாண்டியன்குளம் மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை மார்னிங் சைட் பார்க் லாட் நம்பர் 6 நடைபெறும். இணுவில் திருவூர் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-200-2177.
2: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
1: சம்மர் டைம்ல ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
4: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
5: நேரம் இப்பொழுது 10:17:30 செய்தியின் பின்னணியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். 11 மணிக்கு மாழ்வியல் வசந்தம் நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசப் போன்றோம். அந்த தலைப்பினை இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக தரப்போகின்றேன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 10:22, 10:30 செய்தியின் பின்னணியோடு இணைந்திருக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அரங்கம் 11 மணிக்கு இடம்பெறும் என்று சொன்னோம். தலைப்பு உங்களுக்கு இன்று கனடா டே, கனடாவுடைய 159th பிறந்த தினம் இல்லையா? அதனால் உங்களுக்கு நாங்கள் கனடாவை பெருமைப்படுத்தும் முகமாக, சிறப்பிக்கும் முகமாக ஒரு அற்புதமான தலைப்பிலே பேசலாம். பல தடவை பேசியிருப்பீங்க நினைக்கின்றேன் இந்த தலைப்பில். இருந்தாலும் கூட கண்டிப்பாக இன்றைக்கு நாங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, பல்வேறு விடயங்களை எடுத்து வருவீர்கள் என்று நம்புகின்றேன். பல்வேறு கோணங்களிலும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இந்த தலைப்பில். கனடா வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு இந்த தலைப்பு ஆரம்பிக்கின்றது. அப்படி பிடித்திருக்கின்றது என்று சொன்னால் பிடிக்கவில்லைன்னு யாருமே சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கின்றேன். அப்படி பிடித்திருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு காரணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு சில காரணங்களை ஒவ்வொரு நேயர்களும் முன்வைத்து செல்லுமாறு அன்போடு உங்களை அழைக்கின்றோம். ஆகவே இதை பேசி நாங்கள் இன்று எங்களுடைய வாழிட பூமி ஆகிய கனேடிய தேசத்தை நாங்கள் பெருமைப்படுத்தலாம். உங்களுக்கு எதற்காக கனடா பிடித்திருக்கின்றது? ஏதாவது ஒரு சில காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, சமூகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, தொழில் ரீதியாக பல்வேறு கோணங்களிலே நீங்கள் இந்த தலைப்பை பார்க்கலாம். ஆகவே தரமான, அற்புதமான

கருத்துக்களை எடுத்து வருவீர்கள். மற்றவர்களுக்கும் தெரியாத பல விடயங்களை கூறுவீர்கள் என்று நம்புகின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நேரம் இப்பொழுது 11:30. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து உங்களை நாங்கள் வாழ்வியல் வசந்தம் என்ற ஒரு அரங்கிலே சந்திக்க போகின்றோம்.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்தியின் பின்னணி களத்தில் இன்று நாம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் உக்ரைனின் அதிநவீன ட்ரோன் தாக்குதல்கள் மாஸ்கோவின் ராணுவ உளவு மையங்களை முடக்கியுள்ள இந்த வேளையிலே உலகின் மிக பெரும் எரிசக்தி ஏற்றுமதி நாடான ரஷ்யா இன்று உள்நாட்டு தட்டுப்பாட்டால் எரிபொருளை இறக்குமதி செய்யும் ஒரு வரலாற்று பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யாவை பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பணிய வைக்கும் உக்ரைனின் இந்த இரட்டை போர் முறை குறித்து இன்றைய செய்தியின் பின்னணியில் நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். அதற்காக பழமை போல பிரபல அரசியல் ஆய்வாளர் திரு சுரேஷ் தர்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் ஜோதி. வணக்கம் நேர்களே.
0: இன்று ஜூலை மாதம் முதலாம் தேதி கனடா டேயிலே சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கு இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஆமாம் சுரேஷ் தர்மா, உலகில் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற ரஷ்யா இன்று உக்ரைனின் தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்கே எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார தலைகீழ் மாற்றம் புட்டினின் உள்நாட்டு அரசியல் செல்வாக்கை எவ்வாறு பாதிக்கும் என்று பார்க்கிறீங்க? ஏனென்று சொன்னால் எரிபொருள் தட்டுப்பாடும் கட்டுப்பாடும் போரினுடைய நேரடி பாதிப்பை ரஷ்ய மக்களின் அன்றாட வாழ்வுக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இது புட்டினின் எதிரான மறைமுக உள்நாட்டு அழுத்தத்தை நிச்சயம் தீவிரப்படுத்தலாம் இல்லையா? புட்டினுக்கு எதிராக இந்த நிலை குறித்து உங்களுடைய நோக்கு என்னவாக இருக்கின்றது?
1: இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் உண்மையானவை, பாரதூரமானவை. குறிப்பாக கூறப்போனால், புட்டின், விளாடிமிர் புட்டின் அவர்கள் போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை சந்திக்காத ஒரு பேரிழப்பை சந்திக்கின்ற காலமாக இந்த காலத்தை உக்ரைன் அமைத்துள்ளது. குறிப்பாக இந்த போரியலின் பொழுது பேச்சுக்களின் மூலமான ஒரு தீர்வுக்கான முயற்சியை உக்ரைன் மேற்கொண்டிருந்த பொழுதும் அதை தட்டி கழித்து வந்த சக்தியாக ரஷ்யா இருந்து வந்தது. அந்த தட்டி கழிக்கின்றதற்கான காரணம், அவர்கள் இதுவரை கைப்பற்றிய பிரதேசங்களின் தாக்குதல், அதாவது தாக்குதிறனை தாங்கள் கொண்டிருந்ததால் அல்லது அவற்றை தக்க வைக்கின்ற திறனை தாங்கள் கொண்டிருந்த காரணத்தால். இருந்த போதும் இந்த போரை நடத்திய ஒரு காரணியாக அல்லது இந்த போர் தொடர்ந்து செல்வதற்கான பண உதவியை வழங்கியதாக இந்த எரிபொருள் வழங்கு நிலையங்களே ரஷ்யாவுக்கு செயற்பட்டு வந்தன. குறிப்பாக எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவற்றை சுத்திகரித்து விநியோகிக்கின்ற பாணி என்பது பலமான வகையில் ரஷ்யாவிற்கான ஆதரவு புலத்தை வழங்கியிருந்தது. எனவே தற்பொழுது போரின் பண பலம் என்பதை அளிப்பதற்காக உக்ரைன் இவ்வாறானது ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையின் ஒரு மூல காரணம் அல்லது துல்லியமான மதிநுட்பத்திற்கான ஒரு போரியல் நடைமுறையை முன் உதாரணம் இல்லாத வகையில், இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் யாதெனில், முன் உதாரணம் இல்லாத வகையில் உக்ரைன் இதனை பிரயோகித்துள்ளது. அதை எவ்வாறு பிரயோகித்திருக்கின்றது என்றால், குறிப்பாக இந்த ஆளில்லா போர்க்களங்கள், அதாவது வந்து ட்ரோன் என்கின்ற வகையில் அழைக்கப்படுகின்ற இந்த ஆளில்லா போர்க்களங்கள் இதுவரை எந்த ஒரு இந்த களப்பிரதேசங்களிலும் தாக்குதல்களுக்காக இவ்வாறு சுமார் 1000 மேற்பட்ட கிலோமீட்டர்கள், 2000-3000 கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய அளவிற்கு தாக்குதிறனை கண்டகையாக இருக்கவில்லை. அவ்வாறான ஒரு தொழில்நுட்பத்தை உக்ரைன் கொண்டு வந்து தூர நோக்கான தாக்குதல்களை செய்வதோடு மாத்திரமல்லாமல் அவ்வாறான தாக்குதிறன் தங்களால் 3000 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த ஜூன் மாதம் அவர்கள் நடத்திய தாக்குதல்களின் குறிப்பு என்பது, குறிப்பாக நாங்கள் இவ்வாறு கூறலாம், அதாவது ஜூன் மாதத்தில் அவர்கள் மாஸ்கோவை ஈடாட வைத்து விட்டார்கள். மாஸ்கோவை ஈடாட வைத்து அவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அந்த தாக்குதல்களின் காரணமாக பல இந்த குறிப்பாக போருக்கான பணத்தை தண்டு கொண்டிருந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை செயலிழக்க வைத்து விட்டார்கள். அதாவது ஐரோப்பாவின் மிகப்பெரிய அல்லது இப்பொழுது குறிப்பாக கூறப்போனால் ஏறத்தாழ உலகின் மிகப்பெரிய ஒரு வழங்குநராக இருக்கின்ற ரஷ்யாவை அல்லது அந்த எரிபொருள் வளத்தை கொண்டிருந்த ரஷ்யாவை நிச்சயமாக அது ஈடாட வைத்ததற்கான காரணம் யாதென்று கூறினால் 50 மேற்பட்ட சுத்திகரிப்பு ஆலைகளையும் கொள் நிலையங்களையும் கொண்டிருந்தவற்றில் குறிப்பாக ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுமார் ஒரு 16 மேற்பட்டவை தாக்கியளிக்கப்பட்ட பொழுதும் ஜூன் மாதம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டவை மிகவும் மிகவும் முக்கியமான அல்லது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை கொண்டு செல்கின்ற களங்களாக மைய களங்களாக அவை இருந்திருந்தன. அதன் காரணமாக இந்த இழப்பு என்பது ஆம் பூட்டினை அரசியலில் நிலை தடுமாற வைத்துவிட்டது. உக்ரைனின் தாக்குதலால் தான் இந்த எண்ணெய் விநியோகம் என்பது உள்நாட்டில் ஒரு சிக்கலாக வந்திருக்கின்றது. அதன் காரணமாக அதற்காக எண்ணெய் பாவனையை குறைக்குமாறு சகல திட்டங்களையும் மேற்கொள்வதற்கு அல்லது தங்களுடைய திட்டங்களை திருப்பி பரிசீலிப்பதற்கு அல்லது மாற்று நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு இத்தியாதிக்கு கொண்டு சென்றுள்ளது. அதாவது இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை உக்ரைனின் வெற்றியை பறைசாற்றுகின்ற ஒரு தாக்குதலை பூட்டின் அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் அதாவது உக்ரைன் எதிர்பாராத வகையில் செய்த தாக்குதல்கள் தான் தங்களை இவ்வாறான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை ஏற்றிக்கொள்வதாகவும் அமைந்துள்ளது. இது நிச்சயமாக ஒரு வரலாற்று புரள்வு. பொருளாதார சிக்கலை மாஸ்கோவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஒட்டுமொத்த ரஷ்யாவிற்கும், அத்தோடு பூட்டினின் நிலை என்பதையும் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: நிச்சயமாக. அதே நேரம் சுரேஷ் தர்மா, ரஷ்யாவினுடைய தற்போதைய பட்ஜெட் பற்றாக்குறை மற்றும் 14.25% இருக்கின்ற வட்டி வீதம், இத்தனையின் மத்தியிலும் இந்த எரிபொருள் நெருக்கடி ஒட்டுமொத்த ரஷ்ய பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக அமையக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். உண்மையில் எண்ணெய் வளம் தான் ரஷ்யாவினுடைய பிரதான வருவாய் இல்லையா? இந்த நிலையிலே சுத்திகரிப்பு நிலையங்கள் முடங்கும் போது உற்பத்தி குறைந்து பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும். அதே நேரம் வட்டி வீதங்களையும் குறைக்க முடியாத சூழல் நிலவுவதால நாட்டின் உற்பத்தி துறை முடங்கும் அபாயம் இருக்கின்றது. இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: இல்லை, நிச்சயமாக உண்மை. அதாவது வந்து பூட்டின் இந்த போரை எவ்வாறு தான் நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த தலைமை என்பது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு உக்ரைன் இந்த போரை எவ்வாறு வழிநடத்தி செல்லலாம் என்கின்ற வகையிலான போராக அமைந்திருக்கின்றது. இங்கே பூட்டின் விட்ட தவறுகளை நாங்கள் குறிப்பாக பார்க்க போனால், ஒரு ரஷ்யா என்கின்ற ஆளுமை கொண்ட சக்தியாக அல்லது உலகம் பயப்படுகின்ற சக்தியாக இருந்த ஒரு நாட்டை இவ்வாறான ஒரு போர்களுக்குள் இட்டு சென்ற பொழுது அவர்களது படைகளின் பலவீனம் என்பது இந்த புதிய ரக ஆயுத வரவுகளால், குறிப்பாக ஆளில்லா விமானங்கள் மற்றும் ரோபோக்களாக இயங்கும் துப்பாக்கிகள், அதாவது வந்து மனிதர்கள் சென்று சுடுவதற்கு பதிலாக ரோபோக்கள் எனப்படுகின்ற இயந்திர இயந்திரங்களை அல்லது சிறிய வாக, அதாவது நிலத்திலிருந்து ஒரு அடிக்கு செல்லக்கூடிய சிறிய வாகனங்களை எல்லாம் தயாரித்து அதன் மூலமாக செய்யப்பட்ட துப்பாக்கி சூடுகள் என்பன எல்லாம் ரஷ்யாவை ஈடாடம் காட்ட வைத்தது. அதாவது வந்து அந்த பாரிய படைகளை கொண்டு நடத்தப்படும் ஆதிக்க போர் என்கின்ற மனோபாவத்தில் இருந்து தொடுக்கப்பட்ட போர் இவ்வாறான ஒரு மாறுதலுக்கு கொண்டு வந்து தங்களை ஈடாட செய்யும் என்கின்ற நிலைமையை கணிக்க தவறியவராக பூட்டின் இருக்கின்றார். அத்தோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பதோடு மாத்திரமல்லாமல் தன்னை ஒரு சர்வாதிகாரி என்கின்ற ரீதியிலான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவராக இருக்கின்ற பூட்டின் அந்த நிலையில் தான் தொடர்வதற்காக அவருக்கான ஆடம்பர மாளிகைகள் பல கட்டப்பட்டு அவருக்கான நிகழ்ச்சி நிகழ்வுகள் எல்லாம் மாற்றப்பட்டு அதாவது அவருக்கான எதிர்கட்சியாக வந்தவரை கூட அழித்து அதன் மூலம் ஒரு பெரிய நிலைக்கு தன்னை ஈடுபடுத்தி தன்னை ஒரு அதாவது மாற்று தலைமை இல்லாத மா மனிதனாக தன்னையே தானே நிர்வகித்துக் கொண்டவராக குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள். அவருடைய போரியல் என்பதின் வெற்றிக்கான காரணமே அவருக்கு கூலிப்படைகளாக இருந்த வேக்னர் குரூப் எனப்படும் ஒரு வேக்னர் என்கின்ற மனிதன் தலைமையிலான ஒரு தனிப்படை என்பது அவ்வாறு போரில் பெரிய வெற்றிகளை எல்லாம் ஈட்டி அந்த போரின் வெற்றிகளின் மூலம் ரஷ்யாவின் தலைமைக்கான ஒரு தகுதியை வழங்கி அவர்கள் ஆயுதங்கள் கேட்ட பொழுது அல்லது அவர்கள் உணவுக்கான தேவைகள் எழுந்த பொழுதெல்லாம் அவர்கள் கேட்ட பொழுது அது மறுக்கப்பட்டதற்கான காரணம் தன்னை விட புகழ் கொண்ட மனிதராக இந்த வேக்னர் என்கின்ற கூலிக்குழுவின் தலைவர் வருகின்றார் என்ற காரணத்தால் திட்டம் போட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டு கோபமூட்டப்பட்டு பிறகு அவர்களுக்கு பரிவு வழங்கப்பட்டு பிறகு ஒட்டுமொத்தமாக அவரும் அவருடைய தலைமையில் வேக்னர் குழுவினர் அனைவருமே ஒரு விமான பயணத்தின் பொழுது இந்த விமானம் வெடிகுண்டு வைத்து வானில் வீழ்த்தப்பட்டது ரஷ்யாவில். இவ்வாறாக தனக்கு நம்பிக்கையானவர்களையே இழந்த ஒரு தரப்பாக புட்டின் மாறி இருப்பது என்பது அவருக்கான இந்த உள்ளூர் நிலைமைகளில் பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது உள்ளூரில் பொருளாதார நிலைகளில் ரஷ்யா வீழ்ந்துள்ள நிலை மாத்திரமல்ல அவர்களுடைய பல பண வருவாய் தரக்கூடிய துறைகள் அல்லது அவர்களுடைய பல அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்பன இந்த போர் தொடங்கிய போது பல நாடுகளாலும் முடக்கப்பட்டன. அந்த முடக்கலில் இருந்து அவர்கள் மீள்வதற்கான வழிவகைகளுக்கு ஏதுவாக செயற்படுவதற்கான களநிலையை இல்லாது செய்வதாக உக்ரைனின் தாக்குதல்களும் ராணுவ அதாவது ரஷ்ய ராணுவத்தின் நிலைப்பாடும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக நிச்சயமாக இது ஒட்டுமொத்த ரஷ்யாவின் பொருளாதார ஈடாற்றத்திற்கும் அவர்களுடைய தலைமையை இழப்பதற்கான ராணுவ தலைமை என்கின்றதை இழப்பதற்கான ஒரு நிலைமையாகவும் இது மாறலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறுதான் இது நடைபெறப் போகின்றது என்பதும் ஒரு வெள்ளிடை மலையான உண்மை என்பதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிடப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது.
0: கண்டிப்பாக. அதே நேரம் சுரேஷ் தர்மா, இப்பொழுது அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்துடனான ரஷ்யாவின் உக்ரைன் குறித்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்குவதே போரை முடிக்க வழி என்கிறார் முன்னாள் சிஐஏ இயக்குநர் லியான் பெர்னெட்டா அவர்கள். சர்வதேச அளவில் இந்த முரண்பட்ட நகர்வுகள் உக்ரைனின் கைகளை பலப்படுத்துகிறதா? இதனால் ரஷ்யா பணிந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதீத முக்கியத்துவம் வழங்குமா? இது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இவ்வாறு கூறுங்கள், இந்த போரை உக்ரைன் வழி நடத்துவதற்கான முழு முதல் வழிவகைகளையும் செய்து கொடுத்தது அமெரிக்கா என்பது யாரும் மறப்பதற்கில்லை. அமெரிக்காவின் விருப்பாகத்தான் இந்த போர் நடைபெற்றது. அமெரிக்காவின் விருப்பாகத்தான் உக்ரைன் என்கின்ற பலிக்கடா அதாவது இந்த போரில் ஆக்கப்பட்டது. அதற்கான காரணம் ரஷ்யா மேற்கொண்ட வலிந்த தாக்குதல். ரஷ்யா அந்த தாக்குதலை மேற்கொள்ளாவிட்டால் இப்பொழுது பொருளாதார நிலை என்பது உலகில் வேறு விதமாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவால் மேற்கொள்ளப்பட்ட வலிந்த தாக்குதலின் காரணமாக உக்ரைன் மூலமான ஒரு ஆதாயத்தை அமெரிக்கா பெறுகின்ற தரப்பாக இருந்தாலும் நீங்கள் கேள்வியில் கூறிய விடயம் போல அமெரிக்காவின் ராஜதந்திரத்தோடு இந்த பேச்சுக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் இரு தரப்பிற்கும் நம்பிக்கை உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு வருடம் கடந்த வருடம் நடந்ததை இடம்பெற்றதை நீங்கள் அவதானிப்பீர்களானால் அல்லது இறை மீட்பீர்களானால் சலன்ஸ் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். உன்னிடம் திருப்புச் சீட்டே இல்லை விளையாட, எவ்வாறு நீ ரஷ்யாவுடன் மோதுவாய் என்கின்ற ஒரு அவமானகரமான நிலைக்கு தள்ளப்பட்டார். அவ்வாறான நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆயுத உற்பத்தியை மேம்படுத்தி இவ்வாறான நிலையை அடைந்த பொழுது அங்கே ஏற்படுகின்ற சூழல் மாற்றம் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஜனாதிபதி என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற ஒரு அதிபராக தனது அவர் 80வது வயதை கொண்டாடுகின்ற பொழுது அவருக்கான வாழ்த்து செய்தி என்பதை வழங்குகின்ற அல்லது தொலைபேசி மூலம் வாழ்த்து செய்தியை வழங்குகின்ற நபராக புட்டின் மாறியிருந்தார். எனவே புட்டினுக்கு அமெரிக்காவின் உதவி தேவைப்படுகின்றது இவ்வாறான ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ரஷ்யா கைப்பற்றிய பிரதேசங்களை மாத்திரமல்ல, உக்ரைன் 2014 ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியா என்ற பிரதேசத்தையே ரஷ்யா இழக்கக்கூடியதாக இந்த ஆளில்லா விமானங்கள் மூலமான தாக்குதல் மூலம் அந்த கிரிமியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான பாலத்தொடரை அது இல்லாத செய்கின்ற வேலையை செய்து வருகின்றது. அந்த பாலம் அளிக்கப்படுமானால் அவர்களுக்கு அந்த விநியோகத்தை வழங்குதல் அல்லது சப்ளை செயின் எனப்படுகின்ற ராணுவம் தக்க வைப்பதற்கான விநியோகங்களை வழங்குவதற்கான பாதை இல்லாத நிலை ஏற்படும் என்றால், கடல்களில் குடைவாறான ட்ரோன்களை பாவித்து கப்பல்களை அளிக்கின்ற வேலைகளில் உக்ரைன் சாதுரியமாக வெற்றி பெற்றது. அதுதான் இந்த எண்ணெய் பிரச்சனையின் காரணத்தில் ஒரு முக்கிய பங்கு கூட இருந்தால் அவ்வாறு எண்ணெய் கப்பல்கள் கூட இவ்வாறு தாக்கியளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் இருக்கின்ற பொழுது ரஷ்யாவிற்கான இந்த போர் வெற்றிக்கு உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதம் வழங்கப்பட வேண்டுமா என்கின்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக அமெரிக்காவில் எழுப்பப்படும் என்று சொன்னால், அமெரிக்காவின் உதவி இல்லாமலே ஏனைய நேட்டோ நாடுகளின் இப்பொழுது உக்ரைன் ஒரு நிலைமையை தன்னை தர்க்கிகித்துள்ளது அல்லது சம பங்காக பேச்சுவார்த்தையில் ஒரு சம மேசையில் அமர்வதற்கான அங்கீகாரத்தை தானாகவே பெற்றுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் பங்கு எவ்வாறு இருக்கும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய சக்தியாக உக்ரைன் இருக்கின்றது. நன்றி வேண்டாம் என்று கூறலாம் அல்லது அவர்களை ஏற்றுக் கொள்ளலாம், ஆனால் வேண்டும் என்கின்ற தேவை அவர்களுக்கு இருக்கின்றது என்றால் வருகின்ற ஏவுகணைகளை தாக்கி அளிப்பதற்கான தொழில்நுட்பத்தை உக்ரைனும் தானதாக கொண்டிருக்கவில்லை. அது அமெரிக்காவின் பேட்ரியோட்ரிக் மிசைல்ஸ் எனப்படுகின்ற ஏவுகணை கருவிகளைத்தான் அது நம்பி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் பங்கு என்பது அதற்கு தேவை என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. ஆனால் அவ்வாறு அமெரிக்கா வழங்காவிட்டால் கூட அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அல்லது நேட்டோ நாடுகள் தங்களிடம் அல்லது தாங்கள் வாங்கிய இவ்வாறான ஆயுத தொகுதியை அவர்களுக்கு அளிக்கலாம் என்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக ஒரு போர் முடிவிற்கு நிச்சயமாக அமெரிக்காவின் பங்கு இன்றியமையாதது என்பது உண்மை. அதுதான் அந்த அதாவது நாங்கள் ஒரு மூலமாக குறிப்பிடலாம்.
0: மிக நன்றி சுரேஷ் தர்மா, மிக சிறப்பான அதே நேரம் ஆழமான விளக்கம் தந்திருக்கிறீங்க. இந்த உக்ரைன் ரஷ்ய போர் என்பது வெறும் எல்லை பாதுகாப்போடு நின்று விடாமல் அது சர்வதேச சந்தை, சப்ளை செயின் மற்றும் உள்நாட்டு பொருளாதார ஸ்திரத்தன்மை போன்றவற்றை சிதைக்கும் ஆயுதமாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு போர்க்களத்தில் நிகழும் மாற்றங்கள் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய பொருளாதார அடித்தளத்தையும் அதன் சர்வதேச அரசியல் நகர்வினையும் தீர்மானிக்கும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறீங்க. மிக நன்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
1: நன்றி ஜோதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: நேரம் இப்பொழுது 11:50. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11 மணிக்கு நாங்கள் உங்களை வாழ்வியல் வசந்தம் என்ற ஒரு இறங்கிலே சந்திக்கப் போகின்றோம். உங்களை அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். கண்டிப்பாக இன்றைய இந்த அற்புதமான நாளில் கனடாவை நாங்கள் யாரை பெருமைப்படுத்துகிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு இவ்வளவு வசதி, வாய்ப்புகள், உயர்வுகள், சிறப்பு எல்லாவற்றையும் தந்திருக்கின்ற கனடா நாட்டை நாங்கள் எங்களுடைய இந்த வீடு இல்லையா, எவ்வளவுக்கு நாங்கள் தாய் நாட்டிலே செல்ல பிள்ளைகளாக அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு செல்லமாக இருந்தோமோ, அதே மாதிரி அதையும் தாண்டி அதையும் விட அதிகமாக எங்களை வாரி அணைத்து கொண்ட இந்த புகுந்த வீடு நம்மளுக்கு இன்னும் சிறப்புகளை தந்திருக்கின்றது இல்லையா. அவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாருமே இப்பொழுதும் கூட ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு எல்லாரும் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட வந்து ஒன்றிருப்பீங்க, நண்பர்கள் சுற்றத்தார் உறவினர்களோட போயிருப்பீங்க பார்க்கற அப்படி ஒரு மகிழ்ச்சியா குதூகலமா வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கனடாவை பற்றி பெருமிதமா நீங்க நினைக்கிறதுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன இல்லையா. அந்த மாதிரி நீங்க பேச போறீங்க. கனடா வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா, பிடித்திருக்கின்றதா என்று கேட்க பிடித்திருக்கிறது தானே அப்படி சொல்லுவோம், பிடித்திருக்கிறது. அதுக்கு சில காரணங்களை நீங்க சொல்ல போறீங்க. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பல்வேறு கோணங்களிலும் நீங்க சிந்தித்து பார்க்கலாம். இந்த விண்டர் கூட ஒரு அழகு இல்லையா, அதை கூட நாங்கள் ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு சிறப்பு இல்லாத ஒரு விடயமாக நாம் சொல்லிவிட முடியாது. அது கூட அந்த ஒரு பனிபடர்ந்த இந்த தேசம் எவ்வளவு அழகா இருக்கும் விண்டர் டைம்ல, யோசித்து பாருங்க. அந்த மாதிரி எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன பேசுறதுக்கு. பொருளாதாரம் சார்ந்து நீங்க பேசலாம், கல்வி சார்ந்து பேசலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்து பேசலாம், குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஒரு தனிநபருடைய வளர்ச்சி, எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு அற்புதமான நாட்டில் நாங்கள் வசிக்கின்றோம், அதைவிட ஒரு பாதுகாப்பு சூழல் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். பார்க்கலாம், நீங்கள் வந்து அதையெல்லாம் விரிவுபடுத்தி பேச போகிறீங்க. ஒரு சில விளம்பரங்கள், பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.

0: ரஹ்மான் இசை அமைத்த பாடிய பாடல் கேட்டீர்கள். உச்சிதனை முகந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. காசி ஆனந்தன் அவர்களின் வரிகளில் பாடல் உருவாகிய பாடல் இந்த பாடல். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து நேர்களை வாழ்வியல் வசந்தம் என்ற ஒரே ரங்கிலே சந்திக்க போகின்றோம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: நேரம் இப்பொழுது 11:11. மீண்டும் மற்றும் ஒரு உரையரங்கம், வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கம். இன்று இந்த உரையரங்கத்துக்கான பெயர் மிக பொருத்தமாக இன்னும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கையை வசந்தம் ஆக்கி தந்திருக்கின்றது கனேடிய தேசம் நமக்கு எல்லாருக்குமே. இன்று கனடாவினுடைய 159வது பிறந்த தினமாக இருக்கின்றது. கனேடிய தேசத்துக்கு, கனடாவுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு பிறந்த தின வாழ்த்தினை மறுபடியும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு கரவொலிகளோடு என்று சொல்வோம். அந்த மாதிரி சொல்லிக்கொண்டு நேயர்களை சந்திக்க போகின்றோம். பல்வேறு கோணங்களிலே இந்த தலைப்பில் நீங்க பல விடயங்களையும் கூறுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த தலைப்பை எவ்வளவுக்கு பெருமிதப்படுத்த போறீங்க, கனடா சார்ந்து சிறப்பிக்க போறீங்க, நிகழ்ச்சியை அல்ல கனடாவை பெருமைப்படுத்த போறீங்க, பார்க்கலாம். கனடிய தேசத்திலேயே இந்த கனடாவிலேயே வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கின்றது கண்டிப்பாக. அதற்கு ஒரு சில காரணங்களை நீங்க சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கான தலைப்பாக இருக்கின்றது, பார்க்கலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நீர், வணக்கம்.
8: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: இனிய வணக்கம் ராஜவர்மன், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இனிய கனடா தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
8: ஆமாம், உங்களுக்கும் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது கனடா தின வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி. சொல்லுங்க, எப்படி ஏன் பிடித்திருக்கிறது ராஜவர்மன் அவர்களுக்கு?
8: கனடாவின் வளங்கள், வசதிகள்,
0: அருமை
8: எல்லாவற்றையும் பற்றி ஏராளமாக சொல்லுவதற்கு நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் நான் ஒரு ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இதே மாதத்திலேதான் லண்டன், பிரான்ஸ், ஜூரிச், லண்டன், பாரிஸ், ஜூரிச் மூன்று நகரங்களுக்கும் போயிருந்தேன். நான் இங்கே திரும்பி வந்த பிறகு என்னுடைய நண்பர்கள் கேட்டார்கள், சரி மூன்று நகரங்களையும் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள்.
0: சுருக்கமாக, சரி.
8: ஆமாமா, அதே நான் சொன்னேன். லண்டன் கொழும்பு, பாரிஸ் சென்னை, ஜூரிச் நுவரேலியா. அப்போ நாங்கள் வாழும் கனடாவை இப்போது சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன் ரெண்டு விதமாக சொல்லலாம்.
0: சொல்லுங்க.
8: ஒன்று சொர்க்கம், அடுத்தது யாழ்ப்பாணம்.
0: யாழ்ப்பாணம் நான் நினைத்தேன் சொல்வீங்க என்று சொல்லி.
8: அது என்ன யாழ்ப்பாணம் என்று கேட்டாரு. நான் சொன்னேன், நான் வாழும் ஸ்காபரோவில் மூன்று மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஸ்காபரோ ஜெனரல், கிரேஸ் ஹாஸ்பிட்டல், சென்டினரி ஹாஸ்பிட்டல், மூன்று மருத்துவமனைகள். இந்த மூன்று மருத்துவமனைகளிலும் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. வரவேற்பறை, மருந்து எடுக்கும் இடம், சத்திர சிகிச்சை பிரிவு, எல்லா பிரிவுகளையும் பற்றி ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியா தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வாழும் இடத்தை நான் யாழ்ப்பாணம் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது?
0: நல்ல கேள்வி.
8: சரி, ஏனைய நேர்களுக்கு வழிவிட்டு
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி.
8: நன்றி
0: நன்றி. வணக்கம.
8: வணக்கம
0: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து அடுத்த நேரே சந்திக்க போன்றோம். நல்லதொரு மகிழ்ச்சிகரமான பெருமிதம் மிக்க ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இப்பொழுது ராஜவர்மன் அவர்கள் சொன்னது மாதிரி நிறைய உங்களுக்கும் சொல்றதுக்கு இருக்கும். நாங்களும் மிகவும் எதிர்பார்ப்போடு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நானும் குறிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி எப்படி என்னென்ன புதுமைகளை எல்லாம் சொல்ல போன்றீர்கள் என்று.
9: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
10: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
0: வாழ்வியல் வசந்தம் என்ற உரையரங்கிலே இணைந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ஜோதி, இது சிவானந்தன்.
0: இனிய வணக்கம் சிவானந்தன் அவர்களே. உங்களுக்கு இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள், வரவேற்கின்றேன்.
11: நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிச்சயமாக இந்த கனடா தேசத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோருமே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வாழ்த்து சொல்வதற்கு. அதுக்கான காரணங்கள் பல இருக்கின்றது. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்வதை விட, இந்த நாட்டில ராஜவர்மன் சொன்ன மாதிரி என்ன காரணங்கள், குறிப்பாக அதில் பெருமைப்படக்கூடிய பல காரணங்கள் இருக்கின்றன. அது வந்து இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 159 வருடங்களுக்கு முன்னாலே 1867 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்த கனேடியன் கன்ஃபெடரேஷன் டே வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுல நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கங்கள் எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மல்டி கல்ச்சுரலிசம் என்று சொல்லப்படுகிற அதை கூடிய வரையிலே அதை அனுசரணை செய்து எம்ப்ரேஸ் பண்ணி அதுக்கான செலவுகளை பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டே ஸ்பெண்ட் ஆன். அதொரு எல்லோருக்கும் அது எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு அதை செய்ததாக இல்லை. அந்த விஷயத்துல கனடா 1வது நாடு என்று ஏற்கனவே நாங்கள் கதைத்திருக்கிறோம். அதை பற்றி
0: பேசியிருக்கிறோம்.
11: ஆனபடியால் எது எது முதலாவது இந்த நாட்டுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டதோ அதை நாங்கள் ரிமைண்ட் பண்ண வேணும், அதை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேணும். அது உண்டு. அடுத்தது, நாங்கள் இந்த நாட்டில வந்து இந்த கோஸ்ட் லைன் என்று சொல்லுவார்களே, அது வந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே 1வது நாடு. அதாவது அந்த கோஸ்ட் லைன் வந்து 243,000 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரே ஒரு நாடு கனடா. அந்த விஷயத்துல நாங்கள் தான் 1வது. அதபடியே நாங்கள் ஒரு சின்ன நாட்டில இருக்கையில எங்களுடைய நாடு ஒரு பெரிய ஒரு நாடு. ஓமோ, அது மாத்திரம் இல்லை ஜோதி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த வருடம் எங்களுடைய பெரிய ஆஸ்பத்திரி, அது எங்களுடைய டவுன் டவுன்ல இருக்கிற டொரண்டோ மார்கரெட் ஹாஸ்பிட்டல் வந்து உலகத்திலேயே 2வது பெரிய தரம் கூடிய ஒரு ஆஸ்பத்திரியாக ஹாஸ்பிட்டலாக செயல்பட்டது. இதுவரை நாங்கள் வந்து ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன், நாங்கள் பெருமைப்படுறதுக்காக.
0: ஆரம்பத்தில் தலைப்பிலே சொன்னேன், எத்தனையோ விடயங்களை புதிதாக நாம தெரிந்து கொள்ள போகின்றோம்,
11: சொல்ல போகிறோம். இன்றைக்கு மக்களுக்கு இதில் சொல்லும் பொழுதுதான் நாங்கள் ஏன் பெருமைப்படணும் என்றதுக்கான காரணங்களை தான் நான் சொல்கின்றேன். அடுத்தது இன்றைக்கு இந்த அதாவது எஜுகேஷன், அந்த யூனிவர்சிட்டி சிஸ்டம் என்ற முறையில் பார்க்கல, உலகத்தில் படிப்பு கூடின மக்களை கொண்ட ஒரு நாடு கனடா என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்வியல் நிலை, அதாவது இவ்வளவு காலம் நாங்கள் சிரிக்கிறோம் என்ற பொருளை நாங்கள் அவதானிக்கும் பொழுது, இன்றைக்கு வந்து அவரேஜா 81.7% வயது உள்ளவர்கள் தான் இறக்குறார்கள் அவரேஜா. அது வந்து உலகத்துல இருக்கிற நிலையோட பாக்கல 10 வயது நாங்கள் கூட, ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் லாங். அது ஒரு பெரிய ஒரு பிரசாதம் எங்கட மக்களுக்கு. அதுக்கான காரணம் எங்களுடைய மெடிக்கல் சிஸ்டம். அடுத்தது இன்றைக்கு வந்து ரெண்டாவது மிகப்பெரிய ஹைவே வந்து இருக்குது, வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருந்து துவங்குது, விக்டோரியால இருந்து அங்க போகுது, நியூஃபவுண்ட்லேண்ட் செயின்ட் ஜோன்ஸுக்கு போகுது, 7,800 கிலோமீட்டர்ஸ், செகண்ட் லாங்கஸ்ட் ஹைவே. அப்ப அதில் ஏன் நான் சொல்ல வாங்குறேன் என்றால், இதை சொல்லுவதாலே நாங்கள் பெருமைப்பட வேணும். நான் வந்து அல்பர்டாவில் 10 வருஷங்களாக வேலை செய்த வழியாக ஒரு விஷயத்தை சொல்லவும், அல்பர்டா வந்து இந்த ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் இன் கனடா. அதையும் சொல்லிக்கொண்டு மற்றும் மக்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் ஒரு கொடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம், எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்த ஒரு பெண்மணி இருக்கிறார், அதை பற்றி பெருமைப்படவும், ராதிகா சிட்சபேசன் அவர்கள் ரூட் ரிவர் ஸ்காப்ரோவில் இருந்து செலக்ட் பண்ணப்பட்டார். அவருடைய கட்சி தலைவர் ஜாக் லேட்டனை நாங்கள் ஞாபகப்படுத்தவும் காரணம், எனக்கு தெரியும் நான் ஸ்காப்ரோவில் வேலை 2000 ஆண்டு அளவில் நாங்கள் வேலை செய்த பொழுது அவர் சைக்கிளில் வந்து கவுண்டரில் என்னோட கதைச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர், அவர் ஒரு NDP கட்சியை சேர்ந்தவர், ஒரு மாமனிதர், அவர் தான் இந்த சிட்சுவேஷனை கொண்டு வந்தவர். நன்றி ஜோதி, மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து விலகிக்கொள்றேன். உங்களுடைய அன்புக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய தமிழர்களிலே குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் ஈழத்தமிழர்கள் நிறையவே அரசியல் பிரமுகர்களாக பலரும் இருக்கின்றார்கள் இங்கே. அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் சிவானந்தன் அவர்கள் ராதிகா சபைசன் அவர்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆமாம், இந்த மாதிரி அவர் குறிப்பிட்டது மாதிரி ஒரு தரமான ஒரு கல்வி வாய்ப்பை எங்களுக்கு கனேடிய தேசம் வழங்கியிருக்கிறது. எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன, அதில் மிக முக்கியமாக நாங்கள் கல்வியை சொல்லிக் கொள்ளலாம் இல்லையா. ஒரு மழலையர் பள்ளி கிண்டர் கார்டனில் இருந்து கிரேட் 12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் இலவசமாக தரமான கல்வி வழங்கப்படுகின்றது. எல்லாருடைய பிள்ளைகளும் அதிகமாக அரசு பள்ளிகளில் படிப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இல்லையா. அதுவும் ஒரு ஒரு பல்கலாச்சார பல்லின பல்கலாச்சார தேசம், அந்த சூழலில் எங்களுடைய குழந்தைகள் வளர்வதாலும் படிப்பதாலும் கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே ஒரு உலகளாவிய சிந்தனை, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நிற்காமல் ஒரு உலகளாவிய சிந்தனை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது அவர்களை எங்கேயோ ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்க போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் பல்வேறு நாடுகளில் இருந்தும் குடிபரவாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு மொழி அவற்றையெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளும் அவற்றை பின்பற்றுகின்றார்கள். அது இனி பல்லின மக்களோடும் வாழ்கின்ற பொழுது அது ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மை, ஒற்றுமை, நல்லிணக்கத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அது இருக்கின்றது. அந்த பல் கலாச்சார மல்டி கல்ச்சுரலிசம் என்று பல்லினத்தன்மை, பல் கலாச்சார தன்மை என்பதனையும் அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருந்தார். நீங்களும் பல்வேறு விடயங்கள் இருக்கும் சொல்றதுக்கு பல நேர்கள் காத்திருக்கிறீங்க. நாம் பேசுறதை விட நீங்க பேசுறது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை விட இலவச மருத்துவ வசதி மிகச்சிறப்பாக இருக்கின்றது, அவை குறித்தெல்லாம் நீங்க பேசலாம். ஏற்கனவே ராஜவர்மன் அவர்கள் கூட சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன பேசுறதுக்கு. அடுத்த நேரில் நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் ஜோதி. கரண்
0: இனிய வணக்கம் கரண், உங்களை அன்போடு
12: வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள். இன்றைக்கு
0: எனக்கு பிறந்த தினத்துக்கு என்ன?
12: உங்களுக்கு பிறந்த தினம் இல்ல, எங்களுக்கு எங்கட நாட்டுக்கு பிறந்த தினம்.
0: ஆமா,
12: நாட்டுக்கு பிறந்த தினம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியும், கனடான்றது வந்து ஒரு பல்கலாச்சார இனங்களை கொண்ட ஒரு அழகிய ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு. இந்த உலகத்துல ரெண்டாவது பெரிய நாடு, உலகத்துல ரெண்டாவது பெரிய நாடு இந்த கனடான்றது வந்து கனடாக்கு அழகு மக்கள், மக்களுக்கு அழகு கனடா. கனடா மக்கள் எண்ணிக்கையில வந்து கனடாவின் அரசியல் தலைவர்கள் மிக ஆளுமையான அரசியல் தலைவர்கள் இந்த கனடா வழி நடத்துறாரு. நான் அண்மையில ஒரு எங்கட பிரதமர் காணி ஒரு மீட்டிங் ஒன்றில் பேசினவராம், உலக தலைவர்கள் எல்லாரும் சந்திச்சது கடந்த மாதம் முன்னே ஐரோப்பாவில் நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து 6 நிமிஷம் பேசினவராம். இந்த உலகத்திலேயே தலைவர்கள் பேசினதுலேயே ஒரு சிறந்த ஒரு பேச்சுன்னு சொல்லி எல்லாராலையும் வரவேற்கப்பட்டிருக்கு. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் வந்து எங்கட அண்மையில இருக்கிற நாடு வந்து எங்கட பிரதமரை கவர்னர் காணி என்று லீவு எடுத்துகிறார். அவர் பேச தொடங்கினால் பிரேக் இல்லாத சாய்க்கிள் மாதிரி பேசிக்கொண்டிருப்பார். ஆனா எங்கட நாட்டு அரசியல் தலைவர்கள் அழகு. அடுத்தவே நான் குறை சொல்றது இல்லை, எங்கட நாட்டு அரசியல் தலைவர்களும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களும் ஒரு அழகான ஒரு அமைதியாக இந்த நாட்டையும் மக்களையும் வழி நடத்த வேணும் என்ற ஒரு சிறந்த ஆளுமையோட தான் அவர்களும் அதை கொண்டு செல்கிறார்கள். அது அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அழகு இந்த நாட்டுக்கு. அதே மாதிரி தான் இந்த நாட்டில் உள்ள வளங்கள், இந்த நாட்டில் இல்லாத வளம் என்று சொல்லி இல்லையே இந்த நாட்டில் சகல வளங்கள் இல்லை. போக
0: புரிகிறது, நீங்க பேசுவது சொல்லுங்க.
12: இந்த நாட்டுல வந்து சகல விதமான வளங்களும் இருக்குது. அதே நேரம் மக்களுக்குரிய மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகள், உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் தேவையான கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் இங்க. அதே நேரம் ஒவ்வொரு இன பல கலாச்சார மக்களும் இருக்கைகள் வந்து ஒவ்வொரு இன மக்களையும் ஒவ்வொரு சமுதாய மக்களையும் மதிச்சு ஒருதரை ஒருதர் மதிச்சு சகோதரத்துவத்தோட பழகிறதுல மிக முக்கியமான ஒரு நாடு இந்த நாட்டு நாடும் மக்களும். உதாரணமாக இன்னொரு உதாரணம் ஜோதி, உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு நினைவு தூபி ஒன்று இடிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இடிக்கப்பட்டோட அதுக்கு பிரதியீடாக ஒரு நினைவு முற்றம் கனடா மண்ணில உடனே எழும்பினது. பிரம்டன்ல இது அறையும் குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இல்ல, ஒரு மக்களின் வலிய புரிஞ்சு உண்டு உடனே ஒரு கை கொடுத்த ஒரு மனப்பக்குவம் இந்த நாட்டு அரசியல் தலைவர்கள்ட்ட இருக்குது.
0: நிச்சயமாக குறுக்கிடுவதற்கு வேண்டும். ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்த முதல் மேற்கத்திய நாடு கனடா என்று தான் சொல்லலாம். இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் பிராம்டனிலே அமைக்கப்பட்டது. அது மாதிரி தமிழ் இன படுகொலை நினைவு நாள் உங்களுக்கு தெரியும், நினைவு வாரமாக கடைபிடிப்பதுக்கான பிரகடனப்படுத்தப்பட்டு அதை கடைபிடிக்கின்றோம் வருடா வருடம் பில் 104 சட்டத்தின் அடிப்படையிலே இல்லையா?
12: அது வந்து உடனே அந்த ஒரு மக்களின் வலிய புரிந்து கொண்டு உடனடியாக ஒரு அந்த இடத்தை கொடுத்து இதண்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்தது. அதே மாதிரிதான் இப்ப தமிழ் கலாச்சார மையம் என்று சொல்லி ஸ்காவரோவில மார்க்கத்துல அமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுவும் ஒரு பெரும் நிதி ஒதுக்கீட்டுல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுகளுக்கு எல்லாம் வந்து எங்கட மக்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் இந்த நாடு இந்த சட்டம் இந்த அரசியல் தலைவர்களிடம் கொடுக்காட்டி

0: ஆமாம் ஆமாம்
1: அதே மாதிரி தான் அரசியல் தலைவர்களும் அவர்களும் ஒவ்வொரு உதாரணமாக ஒரு பொங்கல் விழாண்டா கூட ஒரு பிரதமர் கூட வருவாரேன் அந்த பொங்கல் விழாக்கு, என்ன தமிழர்களின் பொங்கல் விழாக்கு.
0: இந்த இடத்துல கேட்கலாம், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்ததை பிடிச்சுதான் மார்க்கானி வருகின்றாரா எப்படி சொல்லுங்க? இது உங்களுக்கு
1: இல்ல இல்ல எங்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ மார்க்கானி இல்ல இல்ல ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவர்
0: கேட்டேன்
1: இல்ல இல்ல அது அது சரி. ஆனா ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு 10 இயர்ஸ் ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார். அது அதுதான் ஒரு லிமிட், அதுதான் ஒரு லிமிட். அது அவற்ற டைம் வந்து டன் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது மாற்றம் ஒன்றே மாறாதது.
0: அவர்கள் நல்லா வேட்டியும் வரைஞ்சு கட்டிட்டு
1: அவர் அவர் தான் இருக்கும் மட்டும் நிச்சயமாக அவர் தந்த கடமைய சரியா தான் செய்திருக்கிறார். பர்சனல் விஷயங்களை நாங்கள் எடுக்க தேவையில்லை. அவர் இருக்கும் மட்டும் இந்த நாட்டையும் மக்களையும் மிகவும் நேசித்த தலைவர்களில் அவர் ஒருவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. மற்றபடி அவற்ற பர்சனல் விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி அவர் ஒரு 10 வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறார். அது உங்களுக்கு இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் இருக்கிறார். அதே மாதிரி பசானி இருக்கிறார். அப்ப அது மாற்றம்.
0: மிக்க நன்றி கரண்,
1: நன்றி நன்றி வாய்ப்புக்கு. வணக்கம் ஜோதி, நன்றி.
0: மிக்க நன்றி. பல விடயங்களையும் சுட்டி காட்டி இருக்கிறீங்க, பெருமையோடு. மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆமாம், குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுக்காக பல விடயங்களை கனேடிய தேசம் செய்திருக்கின்றது என்பதை பெருமையோடு எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. கனடா பற்றி பொதுவாக பேசினாலும் அதுக்குள்ள குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுக்கு, அதிலும் ஈழத் தமிழர்கள் குறித்து பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த அதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லலாமே. இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம், நினைவு வாரம், தமிழின படுகொலை வாரம் கடைபிடித்தல், அவை பற்றி பேசினீங்க. அதே மாதிரி எங்களுடைய தமிழர்களுடைய கலை பண்பாட்டு மற்றும் தொன்மையான எங்களுடைய மொழியை கௌரவிப்பதிலே கனடா முன்னிற்கின்றது என்பதில் நாங்கள் கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கனடிய அரசு ஜனவரி மாதத்தை, தை மாதத்தை தமிழர் பாரம்பரிய மாதமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நாங்கள் வருடம் வருடம் ஆண்டுதோறுமே நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். எங்களுடைய மரபு மாதமாக இல்லையா? இவ்வளவு எங்களுடைய மொழி கலை கலாச்சார விடயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பல்லின மக்களும் வந்து அதை பார்வையிட்டு வியந்து போகின்ற அளவுக்கு இருக்கின்றது. அதனையும் விட இந்த கல்வி மற்றும் பல்கலைக்கழகங்களிலே தமிழ் இன்னும் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. டொரண்டோ பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், அது மாதிரியான கல்வி நிறுவனங்களில் தமிழ் இருக்கைகள், தமிழ் சேர்ஸ் அமைப்பதற்கு கூட இந்த நாடு எங்களுக்கு முன்னுரிமை தந்திருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக எத்தனையோ தமிழ் ஆய்வுகளை நாங்கள் நிகழ்த்துவதற்கு அதெல்லாம் வாய்ப்பாக இருக்கின்றது இல்லையா? ஆகவே அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசுவோம்.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-3002-94-94.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: பன்மொழி
8: கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: பல விடயங்களை பல கோணங்களிலும் ஆராய்வு செய்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை எடுத்தால் கூட கண்டிப்பாக நாங்கள் வெறும் பார்வையாளர்களாகவோ அல்லது வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் கனடாவில் நகராட்சி, மாநிலம் மற்றும் கூட்டாட்சி, ஃபெடரல் அரசாங்கங்களிலெல்லாம் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இந்த நாட்டினுடைய கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கின்ற, கொள்கை முடிவுகளை எடுக்கின்ற இடத்திற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. அவ்வளவுக்கு எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாடாக கனடிய தேசம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் பல விடயங்களை சொல்வீர்கள்.

0: தொடர்ந்தும் உங்களுக்கு நேரம் நீடித்து தரப்படும், நீங்க பேசலாம். சற்று விரைவாக செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இனிய வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அலோசியஸ் கேக்கின்றேன்.
0: வணக்கம், உங்களுக்கு கனடா தின வாழ்த்துக்கள். அலோசியஸ் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: ஆமாம்,
1: இந்த கனடாவை பற்றி ராஜவர்மன் சொன்ன பொழுது விஷயத்தில் சொன்னார், கனடா பற்றி என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி.
0: ஆமாம் ஆமாம்,
1: ஒன்று சொர்க்கமண்டர்.
0: சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை கனடா மாதிரி வருமா என்று சொல்லி.
1: நீங்கள் ஐ படம் பார்த்திருப்பீங்களா? என்ன
0: ஐ திரைப்படமா? என்ன சொல்ல வரீங்க அங்க இருந்து?
1: அதில் ஒரு டயலாக் ஒன்று, அதை பற்றி சொல்லியிருக்கல, அதற்கும் மேலே என்று சொல்லி ஒரு டயலாக் ஒன்று.
0: சொர்க்கத்துக்கும் மேலே என்று சொல்லுவான்.
1: ஆமா, கனடா வந்து சொர்க்கம் என்று சொன்னா அவர் சொர்க்கம் என்று சொல்லுவார். நான் விக்ரம் என்ற கதையின்படி நான் அதற்கு மேலே என்று சொல்லுவேன். என்ன?
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த ரெண்டு விடயங்கள் ஏதாவது?
1: என்னென்ன சொல்லி சொன்னால், இங்க வந்து வைத்திய வசதி, மற்றது எல்லாருக்குமான சாமானிய உரிமை, மற்றது அரசியல். இது இன்றைக்கு வந்து அரசியல்ல வந்து நாங்கள் முன்னேற்றமா சென்று கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மகன் வந்து இந்த நாட்டின் பிரதமராக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாமே? என்ன?
0: நிச்சயமாக, ஏன் இல்லை, கண்டிப்பா.
1: அந்த அளவுக்கு இந்த நாடு வந்து எங்களை மிகவும் மகிமைப்படுத்தி வச்சிருக்கின்றது. அதுக்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு முடமிட்டு சொல்றேன். இதுக்கு மேல சொல்ல முடியாது. என்ன?
0: அப்படியா, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல.
2: நன்றி நன்றி. உங்களுக்கும் அனைவருக்கும் கனடா
0: ஃபயர்வொர்க் எல்லாம் பாத்தீங்களா?
2: ஃபயர்வொர்க் நான் பார்க்கல, இந்த கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஆனா இங்க லோக்கல்ல இங்க நடக்கல, நார்மலா போய் பாக்கறதான். பட் இந்த வருஷம் போகல.
0: ஸ்கேமன்ல பாக்க இல்லையா? அங்க நடந்திருக்கும் தானே?
2: வாழ்க்கை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கலையான்னு ஒரு காலத்துல ரொம்ப பிடிச்சது, இப்பயும் பிடிச்சிருக்கு. ஆனா போக போக பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரிதான் இருக்கு நிலைமை. பட் என்ன அந்த அரசியல் நிலைமை அப்படிங்கும்போது, மத்தபடி இங்க வந்து நம்ம தாயகத்தை பார்க்கும்போது இங்க கொஞ்சம் ஒரு என்ன ஒரு பிளெக்சிபிலிட்டி, அந்த ஒரு இது, யாரு வேணாலும் முன்னேறலாம், யார் எல்லாருக்கும் சம உரிமை. அந்த பாகுபாடுங்கிறது நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும் இங்க கம்மி, நம்ம அங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க வந்து அங்க சில நம்ம அங்க ஆசியாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலை செய்யறவங்கள ஒரு கல்வி தகுதி, அதெல்லாம் ஒரு கோட்பாடு இருக்கும். இங்க படித்தவர்களும் நல்ல முன்னேறலாம், படிக்காதவர்களும் அவர்கள் திறமை இருந்தால் பல திறமைகளில் அவர்கள் வழிகாட்டி எப்படி வேணாலும் படித்து முன்னேறலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு, எப்ப வேணாலும் நீங்க படிக்கலாம், இடைவிட்டு படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த பாகுபாடு அந்த இதெல்லாம் மிகவும் கம்மி, குறைவு. ஸோ வந்தார, அதாவது நான் காலையிலே அதே சொன்னதான், அந்த தமிழகத்தை அப்படிதான் சொல்லுவாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடும்பாங்க. இங்க வராத வரையும் வரவழைத்து வர வைக்கும் கனடா. அந்த மாதிரி நல்லா, மற்றபடி அரசியல்ங்கிறது எல்லா இடத்துலயும் மாறி மாறி வரதுதான். இப்ப இருக்கிற தலைமை ரொம்ப நன்றாவே இருக்கிறது. ஸோ அதாவது ஆம்புலன்ஸ் நம்ம பக்கத்து நாட்டுக்காரர் குடைச்சல் கொடுக்காம இருந்தா சரி, மற்றபடி இந்த நாடு வந்து ஓகே தான், பிடிச்சிதான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் இருந்தோம்ல, மேடு ஏற்றத்தாழ்வு மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ எல்லாருமே யார் வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் அவங்க திறமை இருந்தால் அவங்க திறமையை காட்டி நன்றாக வாழும், இந்த பாகுபாடுகளை எல்லாரும் சமம். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமைங்க, மற்றபடி எல்லாமே நல்லதான், பிடிச்சிதான் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்றது, எல்லா எங்கே போனாலும் பொருளாதார நிலைமை, பிறக்கிற நிலைமை எல்லா நாட்டிலையும் இருக்கு.
0: இப்பொழுது கூட கனடாவிலே அதிமோசமான ஒரு பொருளாதார தேக்கமாக இருப்பதாக இல்லை என்பதைத்தான் மார்க்கணி அரசோ அல்லது பேங்க் ஆஃப் கனடாவா IMF அவற்றினுடைய ஆய்வுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தொழில்நுட்ப பொருளாதார மந்தம் டெக்னிக்கல் ரெசஷன் என்று சொல்லப்படுகின்ற அளவில் இப்பொழுது 2025 நான்காம் காலாண்டிலையும் 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் இருக்கின்ற அந்த தொடர்ச்சியான மந்த நிலை இருக்கின்றது தான். இருந்தாலும் கூட அது ஒரு ஆக மோசமான மந்தம் இல்லாமல் ஒரு விதமான ஒரு பிளாட் குரோத் ஆக இருக்கின்றது
2: என்று மந்தம் வந்து கூட வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரமோ ஜிடிபியோ இல்ல தொழில்துறையோ இல்ல நம்மள இது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஈரான் ஈரா வார் ஈரா சண்டை இதெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு இந்த நாட்டுக்கே பிடிக்கல, உலகத்துக்கு நிறைய பிடிக்கல. ஏதோ ரெண்டு பேர் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு மொத்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களையும் பிரச்சனை கொண்டுபடுத்துறாங்க. அது இல்லாம இவர் வந்து இந்த வரி அந்த வரி இந்த வரி இந்த வரி தனக்கு நாட்டுக்கு பண்ணும் தன்னைத்தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு மத்தவங்க தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இருக்காரு.
0: வரியும் நாங்கள் செலுத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடப்பாடு.
2: நான் இங்க சொல்லவில்லை, அமெரிக்காவில வந்து இந்த கூடுதல் வரி அந்த வரி இந்த வரியில நிறைய போட்டு பிரச்சனையோ பொருளாதாரம் கிடையாது. பாதிக்கப்படுற அப்புறம் அதையும் மீறி கொஞ்சம் நல்ல ஒரு எடுப்பான நடப்போட்டுக்கிட்டு தான் இருக்கு. மொத்தத்துல நல்ல வாழ்க்கை தான் நல்ல பிடிச்சதா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா,
0: மிக்க
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, சந்திப்போம்,
2: சந்திப்போம்,
0: வணக்கம்.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: பல நேர்கள் அழைப்பிலே காத்திருக்கிறீங்க, பொறுமையோடு காத்திருங்கள். இன்றைக்கு பொறுமை காக்கத்தான் வேணும் இல்லையா? ஒருவர் சொல்கின்ற பொழுது அதிலிருந்தான நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது சிறப்பு. எல்லாருக்குமே நல்ல ஒரு அறிவூட்டலாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த உலக அரங்கிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கனேடிய தேசம் ஏனைய நாடுகளை விட தனித்துவமாகவும் உன்னதமாகவும் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அதில் பிரதானமாக இந்த பல்கலாச்சார தன்மையை நாங்கள் சொல்லலாம். வலுவான ஒரு சமூக பாதுகாப்பு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. மனித உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியதும் முதலமான ஒரு நாடாக கனேடிய தேசம் இருக்கின்றது. இப்பொழுது கல்வி கற்றவர்கள் கூட ஒரு ஸ்கில் வர்க்கராக இங்கே வருகின்றார்கள் இல்லையா? ஒரு நியூ இமிக்ரண்டா வருபவர்களை எவ்வளவுக்கு இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் வழங்குகின்ற ஒரு நாடாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அது நம்மளுக்காகவும் இருக்கின்றது இல்லையா? நீங்களும் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஒர்க்கராக வந்திருப்பீங்க, அல்லது சாதாரண குடிவரவாளராக வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த அரசு மதிப்பு கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய சொந்த அறிவை கொடுக்கின்றோமோ இல்லையோ, அங்கே இருந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் இல்லையா? அந்த மனித மூலதனம் என்பது இங்கே கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய அறிவு அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் இந்த நாட்டுக்கு கொடுக்கின்றோம். அதனாலே அவர்கள் மரியாதை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த நேரங்களுக்கு என்ன சொல்ல போன்றார்கள் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சோதி அவர்களே, நலமாக கேளா மதக்கன்.
0: உங்களுக்கு
4: அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்பிலேயே இனிய இனிய கனடிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னென்று சொன்னால், எங்களை வந்த வரைக்கிலேயே அரவணை கையை ஏந்தி அரவணைத்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த கனடா அம்மன், அவரை நாங்கள் இன்றும் மறக்கக்கூடாது. தழுவி அவரை நாங்கள் தழுவி கொண்டுதான் இருக்கிறோம் இன்று வரை. அப்படித்தான் எங்களை அந்த இந்த மண் வைத்திருக்கின்றது. முதமந்தர் ராஜவர்மன் சொன்னது போல சொக்கமண்டர் குணா வந்து அதுக்கு மேலியண்டர் உண்மை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அப்படித்தான், நாங்கள் பெருங்கையோடு வந்தாக்கள் தானே. நாங்கள் ஒரு உடுப்பும் இல்லாம வந்த நாங்கள், எங்களை கட்டில் தந்து படுக்க தந்து பெட்ஷீட்டு தந்து காசு தந்து எல்லாத்தையும் நீ உண்டு சொக்கமாக தான் நீங்களை வச்சிருந்தாரு. நாங்கள் வேலைக்கு போகாமலே காசு கட்டி அந்த நேரத்தில் காசு கட்டில் மெத்தை எல்லாம் வருமம்மா. அப்படி புரியாதான் எங்களுக்கு. நாங்கள் வேலைக்கு ஆறு மாதத்துக்கு போறோம், அந்த எங்களை மெடிக்கல் எல்லாம் செய்துதான் எங்களுக்கு அந்த ஒர்க் பெர்மிட் வந்தபுறம் நாங்கள் வேலையை போவோம். அதுவரையும் நாங்கள் இப்ப வந்து கொடுக்கணும். அப்ப நாங்கள் பிறகு அப்படித்தான், அப்படி ஒரு சொர்க்கமான நீர் பூமி எங்களை அவ்வளவு ஒரு சொர்க்கமாக தான் வச்சு. நீங்க சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்கள், என்ன தலையங்கம்
0: கன்னடா உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
4: இல்ல இல்ல இல்ல, இது இது சொன்னீங்களே,
0: எதை பற்றி குறிப்பிடுக்க?
4: சொர்க்க பூமி என்றது மாதிரி சொன்னீங்களோ,
0: பல்கலாச்சார தேசம் அதா சொல்றீங்களா?
4: வாழ்வின் வசந்தம் சொன்னீங்க நிகழ்ச்சி பேர்.
0: வாழ்வியல் வசந்தம்,
4: இந்த வாழ்வின் வசந்தத்தை எங்களுக்கு தந்தது இந்த மண் தான். நாங்கள் அங்கே படுத்துறங்க முடியாது, பங்கரில் கிடந்த எங்களை பெற்று தந்து படுக்கையிலே நிம்மதியாக இன்று வரை எந்த துன்பம் துயரம் இல்லாமல் நாங்கள் நித்திர கொள்ளுகின்றோம். அங்கு நாங்கள் படுத்து உறங்க முடியவில்லை, பங்கருக்கிலே கிடந்தாலும் நித்திர கொள்ள முடியாத நிலையில் இருந்த மக்கள் நாங்கள். இன்று நாங்கள் அங்கே நிம்மதியாக இன்று வரை எந்த துன்பம் துயரம் இல்லாமல் இந்த மண் எங்களை வாழ வைத்திருக்கிறது. அதே போல ஜராஜபுரம் சொன்னார், சிவனந்தனையா சொன்னார், அங்கால கரண் சொன்னார், குணா சொன்னார், இப்ப வந்து எங்கட இவரும் சொல்லிவிட்டு போயிருக்கிற அனைத்தும் சொல்லி முடிந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அப்படித்தான் இந்த மண். எங்கட மக்கள் நல்லா படித்திருக்கிறார்கள், படிக்கிறார்கள் பிள்ளைகள், நல்ல வாழ்வியலா எங்கள் மக்கள் இருக்கிறார்கள், கடை வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் வசதியா இருக்கிறார்கள். இப்ப அரசியல்லே எல்லோரும் இருக்கிறார்கள், எங்கள் மக்கள் ஆறு ஏழு பேர் இருக்கிறார்கள். எல்லாத்துக்களையும் எங்க போனாலும் எங்கட மக்கள் இருக்கிறார்கள், எந்த இடத்துல போனாலும் எங்கட மக்கள் அப்படித்தான் இருக்கிறார். எங்கட மக்கள் எல்லாம் பல் கலாச்சார மீது எங்க போனாலும் எந்த மக்களும் எங்களோடு அன்பாக ஆதரவாக இந்த மண் அப்படித்தான் வச்சிருக்கின்றது. அப்படித்தான் இந்த எல்லோரும் சொன்ன மாதிரி எங்கட அரசியல் தலைவர்களும் அப்படித்தான், முதல் இருந்த தலைவரும் அப்படித்தான், இப்பிருந்த தலைவரும் அப்படித்தான், இந்த மக்களை அனை எல்லோரையும் நேசித்து இந்த மண் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு அடுத்த பேருக்கு இடம் தந்து விடைபெறுகிறேன். அம்மா நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்,
0: மிக்க நன்றி. தியாகராஜா அவர்களே மீண்டும் சந்திப்போம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: இன்று கனடாவின் பிறந்த தின 159வது பிறந்த தினத்திலே கனடா பற்றி இன்னும் மகிழ்ந்து மகிழ்ந்து குதூகலமாக பேசிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் எனக்கு நான் சொல்றதுக்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அடுத்த நேரம் எங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார் என்பதனை கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி மேடம், நான் ரமேஷ் சேகரன்.
0: இனிய வணக்கம் ரமேஷ், நம்பர் டூ. இல்ல இல்ல, ரெண்டு பேருமே நம்பர் ஒன் தான். சரி சொல்லுங்க.
5: நான் அதை ஒரு நாள் முடிஞ்சு யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், கனடா உலகத்திலே ஒரு வாழ்றதுக்கு ஒரு சிறந்த நாடு. என்ன ஒரு மனிதர் ஒரு ஒரு நாட்டுல வாழ்றன்னு சொன்னால் அந்த அடிப்படை உரிமைகள் வந்து மதிக்கப்படணும். பணங்காசு உழைக்கிறது மூலம் மூல எல்லாரும் நம்ம விஷயம். அந்த உரிமைகள்ன்றது வந்து கனடால எல்லா மக்களுக்காக மதிக்கப்படுது. எங்களுக்கு அந்த உரிமையில அப்படியே தான் வீட்டு நாட்டை விட்டு வெளிக்கிட்டு இருந்தாங்க. உரிமையில அவள் படித்ததும் உரிமையில தலையிட்டதும் இனி இல்லைன்ற ஒரு என்ன ஒரு என்ன சொல்ற நலத்தின விதங்களை தமிழ் மக்களை
0: ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாததால எவ்வளவோ மனித மூலதனத்தை அந்த நாடு இழந்திருக்கின்றது.
5: ஓ, இங்க இருக்க வேண்டிய நாடு இல்லை என்ன தமிழ் மக்களை அனுசரிச்சு போகாதான் இழந்து நிக்கணும், கையேந்தி கொண்டிக்கணும் பிச்சை எடுத்தோடு. எனவே என்ன அப்ப அது அந்த சுதந்திரம் வந்து இந்த கனடால மதிக்கப்படுது. மற்ற எல்லாமே சொன்ன மாதிரி எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனா படிப்புலேயே ஒரு உயர்ந்த இடத்துல அந்த கனடா அங்க ஓடிக்க போனாலும் கனடாக்கு தான் ஓடிக்கிற வரையினம் எல்லாரும். மற்றது எல்லாத்திலயும் நல்லம். ஆனா இன்னொரு மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டி கிடக்கு.
0: சொல்லுங்க.
5: என்னென்று சொன்னால் இந்த சில சில தேவையில்லாத ஆக்களை கனடாக்க
0: விட்டுட்டோம்.
5: சொல்ற வந்து இந்த மற்ற இந்த என்ன ஆயுதங்கள் தொடராக்கள் உடனே அனுப்பணும் தொட்டோனே. அப்ப நாட்டை கொஞ்சம் சுத்திகரிக்கணும் வேண்டா அந்த நாடு இன்னொரு நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா இந்த இப்படியான சிலதுகள் சுட்டு சம்பவம் மாதிரி இது எல்லாம் இந்த ஒரு பேப்பர் ஒரு லேபர் கவுண்ட் நடந்து வந்துருக்கு. அது ஒரு பேட் தானே நாட்டுக்கு இல்லையோ சொல்லுவா? அது உள்ளுக்கு நடக்கிறது பேட் தான். அது அப்படி ஒரு சம்பவத்தை இல்லாண்ட கொண்டா தொட்டாக்கள திருப்பி அனுப்பணும். கொஞ்சம் கிளியர் பண்ணினா இன்னும் சத்திக்கு வரும். ஆனா நல்ல நாடு மக்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு வாழ்வழித்த நாடு. வந்தவுடனே வேலையும் போட்டு தந்து டாக்குமெண்ட் தந்து
0: துன்பத்திலையும் வறுமை உலக அளவிலே எவ்வளவோ பவர்டி வறுமை நிறைந்த நாடுகளை பாக்குறீங்க. பிள்ளைகள் எல்லாம்
5: என்ன பாடின்னு சொன்னால் 1700 வந்து இந்தியா உலகத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, இந்த உலகத்திலே பணக்கார நாடு இந்தியா. ஆனா இப்ப ஆப்பிரிக்காவில இருக்க மொத்த சனத்தொகையை விட பட்டினியா வாழ்றத விட இந்தியாவில பட்டினியா வாழ்றது கூட பிற மக்கள் கூட. அங்க ஒரு 114 மில்லியன் அப்படித்தான் இருக்கு ஆப்பிரிக்கா, இங்க 122 மில்லியன் இருக்கு நம்ம இந்தியா.
0: இந்திய சுதந்திர தினம் வருகின்ற பொழுது பேசுவோம். மிக்க நன்றி ரமேஷ், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமா, பாதுகாப்பு குறித்து சில ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனாலும் கூட உலகளவிலே இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அதாவது உலக அமைதி குறியீட்டு பட்டியல் அடிப்படையிலே கனடா இப்பொழுதும் உயரிடத்துல தான் இருக்கிறது. அங்கங்கே அப்பப்ப சில சம்பவங்கள் இடம்பெற்றாலும் கூட கண்டிப்பா ஒரு லோ கிரைம் ரேட்ஸ் உள்ள நாடுகள்ல கனடா வந்து லோ கிரைம், அதாவது குறைந்த பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள ஒரு நாடாக, ஆகவே உயர் பாதுகாப்பு உள்ள ஒரு நாடாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஒரு சேஃப்டியான ஒரு நாடாக கனடா இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் காந்தி, சொல்லுங்க, வரவேற்கிறேன் உங்களுக்கு. கனடா தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
6: நன்றி. உங்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வேண்டிக் கொண்டு. எங்களுக்கு சொர்க்க பூமி எங்க நாடு, ஆனா அதை விட சொர்க்க பூமி இந்த நாடு. எங்களுக்கு வந்து எங்கட மொழிய அந்தந்த இனம் வந்து அந்த மொழியை பேசுறதுக்கு குறிச்சு வச்ச நாடு. அது உங்களுக்கு வேண்டிய தெய்வங்களை நீங்க எந்த கோயில் கட்டி நீங்க வரங்களா?
0: எங்களுக்கு
6: மட்டும் தமிழாக்கள் எல்லா மொழிக்காரருக்கும் மற்றொரு வேலிடத்திலையும் நாங்க எங்களோட பழகனாக்கள் அவங்கள மொழியில அவங்க பேசுகிற மொழியில பேசுறதுக்கு சுதந்திரம் இங்க இருக்கு. ஆனா இதே சில்லங்கள எங்களை சொந்த நாட்டிலேயே எங்கட கோவிலுக்கே அடிபட்டு நடக்கிறாங்க. ஆனா இந்த நாடு வந்து அவைந்த மதம் வேறையா இருந்தாலும் எல்லா மதத்துக்கும் கோவில கட்டுறதுல அப்ப இங்க இருக்கிற மக்கள் நல்ல மக்களா இருக்கிறாங்க. ஏன்டா வந்து மக்கள் எதிர்க்கிறான் தானே வந்து மற்ற எங்களுக்கு வாய்க்கிற ஜனாதிபதியா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் எல்லாம் வந்து இல்ல அந்த கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு எல்லாருக்கும் அந்த மன ரீதியில உதவி செய்யற நாடா இருக்கு.
0: மற்ற
6: இப்ப வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் அந்த இந்தியாவில பாருங்க, இப்பயும் நாங்க அகதியாத்தான் இருக்கிறோம். 30-35 ஆனா இந்த நாட்டுல சிட்டிசன் கொடுக்குறாங்க 5 வருஷத்துல இந்த நாடு செய்யும் நல்ல ஒரு நாடு, சிறப்பான நாடு.
0: ஆமா, மகிழ்ச்சியாக இருங்க, மீண்டும் பேசுவோம். மிக்க நன்றி உங்களுக்கு.
6: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், பாதுகாப்பு ரீதியாகவோ எந்த ஒரு விடயத்திலையும் இந்த கோணத்தில் பார்த்தாலும், குறிப்பாக இதில் நாங்கள் ஒரு வலுவான சமூக பாதுகாப்பு திட்டம், அதுலேயும் இந்த உதவி தொகைகள், மக்களுக்கான மக்கள் நல கொடுப்பனவுகள் எவ்வளவு இந்த அரசு செய்கின்றது, இந்த நாடு நம்மளுக்கு செய்கின்றது என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வரி அறவிடுகின்றார்கள் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது, அதனுடைய தாற்பரியம் அந்த வரி கோட்பாடுலே எங்களுக்கு அந்த வரியை அறியவிட்டு அதைத்தான் அரசு மானியமாகவும் எங்களுக்கான திட்டங்களாகவும் நாட்டுக்கான திட்டங்களை வகுத்து அதையெல்லாம் செய்யுது என்று சொன்னால் கண்டிப்பா அரசுக்கு காசு வேணுமே இல்லையா? அது வரிப்பணமாக அதுல இருந்தும் எடுத்துக்கொண்டு தான் நம்மளுக்கான இந்த கொடுப்பனவுகளை செய்கின்றார்கள். ஆகவே அவற்றை நாங்கள் செலுத்த தவறக்கூடாது. அதனாலதான் நாங்கள் இந்த இந்த டாக்ஸ் பீரியட்லையும் கூட அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தோம், நீங்க டாக்ஸ் ஃபைலிங் செய்ய வேணும், நிச்சயமாக வரி செலுத்த இருந்தால் அதை செய்திட வேணும் என்று சொல்லி. கண்டிப்பா இப்பொழுது எங்களுக்கு ஒரு வேலை இழப்பு வருகின்றது, அல்லது வேலை இருந்து நாம விலகுகின்றோம் என்று சொன்னா கூட எங்களுக்கு இஐ கிடைக்கின்றது, எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ். அதே மாதிரி குழந்தைகள் நல கொடுப்பனவுகள் இருக்கின்றன, கனடா சைல்ட் பெனிஃபிட் சிசிபி என்று சொல்லப்படுகின்றது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி மூத்தவர்களுக்கான முதியவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கின்றன இல்லையா? அதிலே ஓஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி பெனிஃபிட், அதே நேரம் சிபிபி கனடா பென்ஷன் பிளான், இந்த மாதிரி இவையெல்லாமே குறைந்த வருமானம் உடையவர்களுக்கான நிதி உதவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதைவிட ஏராளமான இன்னும் மக்கள் நல கொடுப்பனவுகள் இருக்கின்றன. இப்பொழுது ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி பெனிஃபிட் கூட 25% உங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த ஜூலையில இருந்து கிடைக்கின்றது. இதையெல்லாம் ஏன் செய்கின்றது என்று சொன்னால், கனடாவிலே பணவீக்கம் சற்று அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே மக்கள் நொந்து நூலாகிவிடக் கூடாது என்பதனை அரசு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளையும் இப்படி செய்வது இல்லை தானே? எங்கேயாவது வறுமையில கிடந்து செத்து பிழைச்சாலும் அப்படியே நாம போக வேண்டிய, ஆனால் இந்த நாடு எங்களுக்கு எவ்வளவுக்கு செய்கின்றது என்பதனை நீங்க இன்னும் வியந்து கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேயர் எங்களோடு இணைகின்றார், சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம் நாட்டியார், எப்படி சும்மா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கு. நான் மட்டும் பேசக்கூடாது, நீங்க எல்லாம் பேசணும், சொல்லுங்க.
7: முதலில் அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
7: நன்றி. அதாவது நான் வந்து கொடுப்பனவு பத்தி கூறினீர்கள். தற்போது முக்கியமாக சிறப்பான விஷயம், நான் 1989 என்று நினைக்கிறேன், பே ஸ்ட்ரீட்ல எனது அலுவலகம், பே நாட்ல எனது அலுவலகம். அப்போது பிரதம மந்திரி வந்து பயன்படுறோனே, அவர் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வர முயற்சி இருக்கிறார். அது எதிர்ப்பு, நானும் எதிர்க்கிறேன். எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து, மீட்டிங் வர சொல்லி மீட்டிங் சொல்கிறேன். மீட்டிங்ல அவர் கூறுகிறார், இது மாதிரி ஜிஎஸ்டி வருவதால் எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்று கேட்க நான் சொல்றேன், அது வரி மக்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாகுது, அதனால வந்து அதனை எதிர்க்கிறேன் அவர் கூறுகிறார். இல்லை, ஜிஎஸ்டியால் நன்மைகள் அதிகம், அதனை தெரியாமல் பேசுகிறார் என்று தெரிவித்தார். எப்படி என்றால், ஜிஎஸ்டி வந்து பல முறை வரிகளை, அதாவது தயாரிப்புன்னு எடுத்துக்கொண்டால் தயாரிப்புல 4-5 வரிகள் இருக்கின்றன, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரலாம். அது மாதிரி எல்லா வரிகளையும் நாங்கள் எடுத்து விடுகிறோம், அதனால் நிறைய பெரிய வேலையிலிருந்து நீக்குகிறோம். ஒரே ஒரு வரி மட்டும் வருகிறது, அதனால வந்து பொருளின் விலை குறையும். குறையவில்லை என்றால் என்னிடம் நீ நேராக வரலாம் என்று கூறினார். அதற்கு மேலாக இன்னொன்று சொல்கிறார், இப்போ வரி நாங்கள் கூட்டுறோம், அது ஏழை மக்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம். என்ன உதவி என்று கேட்டேன், ஜிஎஸ்டி கிரெடிட் என்று சொன்னார். நான் நம்பவில்லை, அந்த ஜிஎஸ்டி இந்த வருடம் வரை வந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு அதனை மாற்றுகிற அதனால வந்து இந்த நாடு என்ன, நான் அந்த காலத்தில் அவர் கூப்பிட்ட காலத்தில் நான் வந்து கணக்கெடுப்பதே இல்லை. ஏனென்றால் நான் வந்து இராணியின் பெயரில் சத்தியம் செய்து சத்திய பிரமாணம் செய்து இந்த நாட்டு பிரஜா உரிமையை எடுக்க விரும்பவில்லை. அப்படி இருந்தேன். அப்படி இருக்கையில என்னையும் மதித்து ஒரு அயல்நாட்டுக்காரன், பெர்மனன்ட் ரெசிடென்டா இருந்தாலும் அயல்நாட்டுக்காரன் நன்று, என்னையும் மதித்து என்னுடைய வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி செயல்கள் நிறைய செயல்களை கொண்டு வந்தவர்கள். அடுத்த தேர்தலில் வந்து அவர் தோற்று போயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஜிஎஸ்டி அதனால் மக்களுக்கு நன்மை, அது கொடுப்பனவுகள் கொடுக்கின்றன. சிறந்த நாடு கனடா நாடு என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதியும், அவர் தனிப்பட்ட முறையில் பிடித்தவராக இருந்தாலும் பிடிக்காதவராக இருந்தாலும், மக்கள் என்று நினைத்து பார்க்கிறார் அனைவருக்கும் செய்கிறார்கள். அந்த வகையில வந்து அது எந்த நாடா இருந்தாலும், அது இந்தியாவா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியும் அப்படி அல்ல. அந்த வகையில் சிறந்த நாடு, தலைவணங்குவோம். நன்றி, வணக்கம்.
0: மன்னிக்க வேணும், இப்பொழுது ஒரு புதிதாக ஒருவர் கனடாக்கு வர்றார் என்று சொன்னா அவருக்கு நீங்க கனடா பற்றி ஏதாவது சொல்ல, ஒரு எப்படி சொல்ல, நியூ கமர்ஸ் என்ன சொல்லுவீங்க?
7: அதாவது உழைப்புக்கு எங்கும் மதிப்பு கிடையாது, ஆனா இந்த நாட்டில் உண்டு. உழைத்தால் முன்னுக்கு வரலாம், உழைப்பை உயர்வு
0: கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நீர் எங்களோடு. வணக்கம். நலமாக இருக்கின்றேன். உங்களுக்கு கனடா தின வாழ்த்துக்கள்
8: செல்வக்கும். அனைத்து மக்களுக்கும் கனடிய பிறந்த நாள்
0: வாழ்த்துக்கள். எப்படி போச்சு? போனீங்களா பாக்குறதுக்கு?
8: தெரியுது, தெரியுது.
0: சொல்லுங்க, வேற என்ன சொல்ல போறீங்க?
8: கனடா வந்து வந்தவரை வரவேற்க, நாங்க எல்லாம் ஒரு சூக்கேசோடுதான் வந்து, நாங்கள் உடுப்பும் கொண்டு ரெண்டு உடுப்பும் ஒரு போட்டோ உடுப்போட தான் வந்து, நாங்கள் அவரையில உடுப்போம். ஆனால் வந்த உடனே வெல்கம் டு கனடா என்று வரவேற்று எங்களுக்கு ஒரு வாக்கிய தந்த நாடண்டா. இது அந்த வருடம் கனடா முதலாவது இடத்தை பெற்றிருக்கேன். ஒரு நிறுவனம் கணக்கிருக்கேன், முதலாவது கனடா இருக்கு. கனடா அவ்வளவு செலவு குறைஞ்ச நாடு உண்மையில. மற்ற நாடுகளோ கொம்பியா ஒண்ணு ரொம்ப
0: சிட்டுவேஷன்ல.
8: மற்றும்படி நீங்க வேற நாடுகளுக்கு போய் அந்த சாமான விலைய நீங்க பாத்துருக்கீங்களா? இருந்தால் கனடா அவ்வளோ விலை குறைஞ்ச நாடு ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கா கொஞ்சம் இங்கத்திய காலத்துக்கு ஒழிய, ஸ்ரீலங்கால உள்ளாக்களுக்கு பெரிய கஷ்டம். என்ன
0: நிச்சயமாக
8: நாங்க எல்லாம் இங்க ஒரு நாளைக்கே $20-25 சமாளிக்க கூடியதா இருக்கு. இளவழிக்கு ஒண்ணுனா கூட சிலவழிக்கு ஆகலையே என்று சொல்லல. சாதாரணமாக நீங்க ஒரு $20-25 ஒரு நாளைக்கும் கூட சிலவுகளை போக காட்டலாம் உழைப்புக்கு. ஆனால் கனடாவில் நீங்க உண்மையில இந்த நாடு எங்கட நாங்கள் இருந்த நாடும் தான். நான் போய் எல்லா இடமும் பார்த்ததுல சிறந்த நாடுண்டா ஒன்று முதலாவது கனடா, ரெண்டாவது தான் தெரியலங்க. மற்ற நாடு எல்லாம் அதுக்கு
0: புறாதுதான். தாய் நாட்டை விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் அங்க இருக்கின்ற அந்த பாகுபாடுகள், யுத்தம், அந்த சூழலால நாங்கள் பேசுகிறோமே தவிர,
8: நாடு
0: நட்டவும் மாநிலம் நனி சிறந்தனவே.
8: இந்த நாடும் அங்கட நாடுதான் எனக்கு பிடிச்ச நாடு. ஆனால் கனடாவில் நீங்கள் அவங்கள ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ல நீங்கள் இருந்தீங்கன்றா நீங்கள் என்னவும் செய்யலாம். இந்த நாட்டில் பிஸ்னஸே ரகசாங்க
0: சொந்தமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்.
8: நீங்கள் சத்திய பிரமாணம் செய்யக்குள்ள இந்த நாட்டுக்கு உபயோக நான் பாரதேன்னு சொல்லி தான் சத்திய பிரமாணம்
0: செய்யும்.
8: சத்திய பிரமாணம் அதுக்கு நாங்கள் கிரைம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருப்பமா இருந்தா
0: கண்டிப்பா கண்ணியமான
8: விடயம். நாங்க சத்திய பிரமாணம் எடுக்கிறதுல அப்படித்தான், அப்படித்தான் சத்திய பிரமாணம் செய்யலாம். உங்க நாட்டுல உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கு. வியாபாரம் செய்ய போறீங்க, படிக்க போறீங்க, அது இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா அதாவது நேர் சொன்ன மாதிரி வன் செயல்கள் நடக்குது. ஆனா இப்போ எல்லாம் வன் செயல பிடிபட்ட உடனே சரியான குருவண்டா அவரை உடனே அனுப்பிடுறாங்க, எதிரையும் அவரே அனுப்பிட்டாங்க.
0: எல்லாம்
8: பப்ளிக்கா சொல்லியா கணவரை அனுப்பி இருக்கிறாங்களோ என்ன அந்தந்த நாட்டுக்கு அனுப்பி இருக்கு. மற்ற லைஃப் டைமா உள்ளுக்குள்ள போட்டுருவாங்க.
0: நிச்சயமாக மிக்க நன்றி செல்வன். உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி,
0: வணக்கம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களையும் சந்திக்கலாம். பொறுமையோடு காத்திருங்க.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
9: சுகந்தன் 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
12: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன் 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
13: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
14: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில். 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
13: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
14: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0.
15: நிசான் ஹெட் டு ஹெட் இவெண்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில். அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக், 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 சர்வீஸ். 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
16: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
17: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
16: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
17: 416-489-2000.
18: 416-489-2000 GTA Credit. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
19: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
20: இல்லடா.
19: ஹலோ, காசு வந்ததாடா?
20: இன்னும் வரல. காசு
19: காசு வந்துச்சா?
20: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
21: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
22: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: நேரம் இப்பொழுது 11:59 இருக்கின்ற நேர்களை சந்தித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். கனடிய தேசத்திலே வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடித்த விடயங்கள் என்னென்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
23: வணக்கம் ஜோதி, நான் திலகவதி அமதராஜா பேசுறேன். ஜோதி
0: இனிய வணக்கம். திலகவதி அம்மா, உங்களுக்கு கனடா தின வாழ்த்துக்கள்.
23: முதல்ல உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் வருகை தந்த நேயர்களுக்கும் சிஎம்ஆர் ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பை நடத்தும் உங்களுக்கும் முதலாவது கனடிய நல்வாழ்த்துக்கள். அதிகாலை வணக்கத்தோடு உங்களுக்கு இந்த நாட்டுக்கு எங்கள் நாடு தாய் நாடு பொன்னாடு. அந்த பொன்னாட்டை என்ன இரண பிரிவாக பிரித்து ஒற்றுமையை அடுத்தது எங்களை இராணுவங்களால். நாங்கள் வங்கர்களை ஓடி ஒழிச்சு கெலிகப்பர் கண்டு ஓடி ஒழிச்சு பிள்ளைகளை கொண்டு ஒழிச்சு அப்படியான நிலைமையில எங்களுக்கு இந்த வாழ வழிவகுத்து எங்களுக்கு தஞ்சம் புகுந்த இந்த கெனடிய மண்ணுக்கு புண்ணிய பூமிக்கு சொர்க்க பூமிக்கு நாங்கள் எண்டெண்டைக்கும் தலை வணங்கி சந்தர்ப்பங்களோட அனைத்து மக்களும் பல மொழி தெரியாதவர்கள் மொழி தெரியாதவர்கள் நாள் என்ன மக்களையும் எல்லா மக்களையும் இந்த கனடா வர சங்கம் எல்லாரையும் வரவழைச்சு வந்தோரை வாழ வைக்கணும்னு அதிகாரபூர்வமாக எல்லாம் கொடுத்து எங்களோட மக்கள் இன்றைக்கு எந்த நாட்டில் எந்த திசையில் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் எங்களின் மக்களின் முகம் தெரிகிற ஒரு நாடாக்கி இந்த நாட்டுக்கு அதுக்காக செய்யும் அனைத்து நேர்களும் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த இரண்டு கையால நாலு கையால எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறேன் ஜோதி. இங்க இந்த நாட்டுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டா அந்த குடும்பமே வாழ்ந்த மாதிரி அப்படியான நிலைமைகள் சந்தர்ப்பங்கள் சகல வழிகள் வசதிகளை எல்லாத்தையும் கொடுத்து இந்த நாட்டுக்கு பூண்ணிய பூமிக்கு நன்றியை கொடுத்துட்டு வாழ்த்தி கொண்டு அனைத்து மக்களோடும் இந்த நாடு என்னங்க பேசலாம் ஜோதி. ஆனால் அனைத்து நிற்கும் மக்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்க வேணும். படிப்புகளோ சொந்தங்களோ நானெல்லாம் உண்மையாக ஜோதியறிய மொழியை தெரியாண்டு பயந்திருந்தேன். பொன் சொல்ல வந்தேன் அடுத்த மாதம் வேலைக்கு போனால் என்ன என்னுடைய கணவர் சொன்னார் யோசிக்காதே அதெல்லாம் பயம் இல்லை இப்போ வேலைக்கு நான் தொடர்ந்து டவுன் டவுன்ல 6 மாதம் வேலை செய்தேன்.
0: அந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வானொலியில சில சொற்களை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படியே மன்னிக்கணும் நகைச்சுவை அம்மா கேட்கலாம் தானே சொல்லுங்களேன்.
23: நேர்காணலுக்கு
0: விட்ட மாதிரி இதுக்கு மிஞ்சி கேள்வி கேட்க மாட்டாங்க போயிட்டு வாங்க.
23: நல்லொரு வேலையும் ஜோதி எனக்கு முதல் முதல்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி,
23: சைனீஸ் ஃபேக்டரியில பட்ஜ்
0: தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகணும். இன்னும் ஒரு நேரை நாங்கள் சந்தித்துக் கொண்டு பாடலுக்குள்ளே செல்லலாம் பாடல் நிகழ்ச்சிக்கு. அதே நேரம் இன்னும் பல விடயங்கள் நாம் விட்டுவிட்டோம். இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொரு தனித்தனி தலைப்புகளில் வெவ்வேறு அரங்கங்களில் நாங்கள் இங்கே பேசியிருக்கிறோம் வானொலியில். இந்த உலகளாவிய பல கண்டுபிடிப்புகள் கனேடிய தேசத்திலே நடைபெற்றிருக்கின்றன. அது மிக சிறப்பு இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில். அதே நேரம் இந்த உலகின் முதல் பன்னாட்டு தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கனடாவில். அதுவும் இந்த ஜூலை 1st தான் நடைபெற்றிருக்கின்றது. அதுவும் இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பாக அடுத்த நாளுக்குள்ளே சென்றுவிட்டோம். இருந்தாலும் கூட இந்த கனடா டே இல்லை அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் கனடாவோட நெருங்கிய தொடர்புடையவர் இல்லையா? அவர் நான் நினைக்கிறேன் ஸ்காட்லாண்டில் பிறந்தவர். பின்பு கனடாவுக்கு வருகை தந்து 1870 இவருடைய குடும்பம் கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள பிராண்ட்ஃபோர்ட் நகரிலே குடியேறி இருக்கின்றார். அங்குதான் இருக்கின்ற அவருடைய இல்லம், அங்குதான் அந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்து இருக்கின்றது. அது இப்பொழுது பெல் ஹோம்ஸ்டேட் என்ற வரலாற்று தளமாக இருக்கின்றது. அதை இந்த தொலைபேசிக்கான அடிப்படை கோட்பாடுகளை பெல் அங்கு வைத்து வடிவமைத்திருக்கின்றார், உருவாக்கி இருக்கின்றார் என்பதனையும் அறிய முடிகின்றது. அந்த நகரம் இப்பொழுது தொலைபேசி நகரம், டெலிஃபோன் சிட்டி என்று அழைக்கப்படுகின்றதாக அறிய முடிகின்றது. அப்படி இது மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், உலகளாவிய கண்டுபிடிப்புகள், உலகம் பயன்பெறக்கூடிய கண்டுபிடிப்புகள் கனேடிய தேசத்திலே நிகழ்ந்திருக்கின்றன என்பதும் பெருமையாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க கலியுகவர்தன், உங்களுக்கு இனிமையான வாழ்த்துக்கள்.
1: கனடா தின வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும், எல்லா மக்களுக்கும், உரித்தாவட்டுக்கும், எல்லாரும் ரவிபர்மா சிவானந்தன முக்கியமான எல்லாரும் வந்து எல்லாரும் சொல்லதெல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு வாழ்த்துக்கள். மற்றது வந்து இந்த நான் ஒன்று முக்கியமா சொல்லணும், இந்த டூடோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். நாங்கள் 87 வந்தபோது அப்ப வந்து கனடா டே கொண்டாடுறது 26 அப்படிதான் நான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு டூடோ தான் இந்த 150 வருஷம்னு சொல்லி அதை நல்ல வடிவா நிலைநாட்டி செய்யறதுக்கு எங்களோட பழைய பிரைம் மினிஸ்டர் டூடோவுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மற்ற அனைத்து நேயர்களும் சொன்னதெல்லாம் சரி, நான் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் முயற்சி இந்த நாட்டில் வந்து முக்கியமானது, பஞ்சிப்படக்கூடாது. முயற்சி இருந்தா நீங்கள் எதையும் சாதிக்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்லும். வாய்ப்புக்கு நன்றி தாங்கஜி.
0: மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3 பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 9054597042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
3: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேரம் இப்பொழுது 12:07. புதிய ஒரு நாளுக்குள்ளே செல்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 2 ஆமாம் வியாழக்கிழமைக்குள்ளே சென்றிருக்கின்றோம். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினை இந்த நாள் சிறப்புற அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் தொடர்ந்து 1 வரைக்கும் கேட்டு மகிழலாம். இவ்வளவு நேரமும் கனேடிய தேசத்தில் வாழ்றதுக்கான காரணங்கள், பல்வேறு காரணங்களை நீங்கள் பல துறை சார்ந்தும் பல கோணங்களிலும் சொல்லியிருந்தீங்க, மிக மிக சிறப்பு. அதே நேரம் இன்னொரு விடயத்தையும், புதிய கண்டுபிடிப்புகள் என்று சொல்கிற பொழுது இதை நாங்கள் சொல்ல வேணும். ஜூலை 1st 1st தான் ஓ கனடா என்ற கனேடிய தேசிய கீதம் விதம் அங்கீகரிக்கப்பட்ட பாடலாக வந்திருந்தது, அங்கீகரிக்கப்பட்டது. 1980களில் ஆமாம், இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. கனேடியன் நேஷனல் அந்தமாக என்பதனை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். இப்படி பல விடயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். பொருளாதாரம், கல்வி, குடிவரவு, சமூகம், பாதுகாப்பு, எத்தனையோ விடயங்களை சொல்லியிருந்தீங்க. மிக மிக சிறப்பு. கண்டிப்பாக என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகிழ்க்கு. கண்டிப்பாக இதில் நான் குரலை சொல்லாமல் விடவே முடியா. நிச்சயமாக யார் நம்மளுக்கு உதவி செய்தார்கள் இல்லையோ, தாய் நாடு செய்ததோ இல்லையோ, இந்த கனேடிய தேசம் எல்லாருக்கும் எவ்வளவு இந்த இப்படியான ஒரு பிரம்மாண்டமான வானொலியில் நீங்களும் நாங்களும் பேசிட்டு இருக்கிறோன்றால் கூட பாருங்கள், இந்த ஊடக சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றது இந்த கனடா. மிக அற்புதமான ஒரு நாடு, எல்லா வசதி வாய்ப்பு நம்மளுக்கு தந்திருக்கின்றது என்று சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியோடு. இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் கடந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு இந்த கனேடிய தேசம் நமக்கு வழிவகுத்திருக்கின்றது என்று சொல்லி கனடாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. தொலைபேசி இலக்கம் 4169530055. பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் விளங்கும் இளம் சாவடி
5: 2026
4: பிரம்டன் சொக்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
5: 14.95 பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை ஆரோசை, ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
6: அக்ஸியா சிப் குமார்,
5: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் சென்னை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும் இலவசம்.
0: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
8: வணக்கம்.
9: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
8: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
9: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
8: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
9: 416-818-8140-416-471-9118.
8: ஜெர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
10: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் இப்பொழுது 12:16. முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம். இதை நான் மகன் கலைக்கின்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த கனடா நல் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
10: உங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்க மதன், என்ன பாடல்?
11: இந்த பாடல் ராக்கமாரா கந்த பாட்டுக்கு.
10: மிக்க நன்றி. உங்களுக்கு
11: நன்றி. நன்றி. பாடல் வந்தது மிக நன்றி. ஜோதி, மீண்டும் ஒருபோது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
10: மீண்டும் சந்திப்போம்.

சுந்தர் சி இயக்கிய திரைப்படம். இதில் கார்த்திக், திவ்யா, உன்னி மற்றும் பலர், ராதாரவி உட்பட பலர் நடித்திருக்காங்க. சிற்பி இசையமைத்து 2000 வெளிவந்த திரைப்படம் கண்ணன் வருவான். அந்த ஆயுதம் தான் பிரச்சனையாக விட்டது. சரி, கண்ணன் இனி அதாவது வாத்தியம், அதாவது துளை வைத்த வாத்தியம் என்று அடுத்த முறை வாய்ப்புமா? சரி, இப்பொழுது அடுத்த திரைப்படம் 13 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. முதல்ல 7 எழுத்து, பிறகு 3 எழுத்து, பின்பு 3 எழுத்து, 3 சொற்களாக வருகின்றன. முதல் எழுத்து, இந்த 7 எழுத்து, அதாவது என் அல்ல, எம்மை குறிக்கின்றது, பலரை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அது எமக்குரியது என்று முழுமையடைகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. எமக்குரியது என்ற முழுமையாக என் அல்ல, எமக்குரியது என்ற முழுமையான சொல்லை குறிக்கின்றதாக இருக்கிறது. அடுத்து வருகின்றது, அது சில வழிகளிலே ஒரு வருடத்திலே அந்த பகுதி பகுதியாக பிரிக்கிறோம், அப்படியான ஒரு சொல்லாக வரும். ஒரு வருடத்தை பல பகுதியாக நாங்கள் பிரிக்கிறோம், எனவே அந்த அதை குறிக்கின்ற சொல்லாக இருக்கலாம். அல்லது பொதுவாகவே இப்பொழுது காற்று வீசும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலை ஒரு பகுதியாக காற்று வீசும், அந்த காலத்திலையுமே அந்த சொல்லை நாங்கள் பாவிப்போம். அதே போன்று அந்த முதல்லே சொன்ன எமக்குரியது, அது நிச்சயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தால் அது எல்லோருக்குமே நன்மை அளிக்கக்கூடியது. அந்த எல்லோருக்குமே என்ற சொல்லு கூட முதலாவது 7 சொல்லுக்காக நீங்கள் கொஞ்சம் மாற்றினீர்கள் சொன்னால் இப்போ பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த முதல் 7 எழுத்து எல்லோருக்கும் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அது என்பது பன்மையாக வருகிறது. அடுத்து வருகின்றது, ஒரு வருடத்திலே அது 4 சில வழியில் பிரிக்கலாம் என்று சொல்வார்கள் தானே, அதை குறிக்கின்ற ஒரு 3 எழுத்து சொல்லாக வருகிறது. அடுத்து வருகின்றது, அதை எதிர்பார்த்திருக்கின்றோம், அதை அது அது அது அது அது எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம், அந்த சொல்லாக இருக்கும். 4165935055, இதை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள், திரைப்படம் வெளியான ஆண்டு, சேப்பாளர், இயக்குனர், இதில் 4 கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடைய கூறலாம். 4165935055. இப்பொழுது கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி,

0: நேரம் 1:29 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்பது நிகழ்ச்சி. தொடர்ந்த விரிவாகத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 25°C இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. ஒரேஞ்ச் நிற எச்சரிக்கை தொடர்ந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. 33°C உணரப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மணிக்கு 4 km/h பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 24°C இருக்கும். சில இடங்களிலே இடிவிலக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 35°C இருக்கும். 44°C உணரப்படும். மதிய பொழுதிலே இடிவிலக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 23°C. நாளை வெள்ளிக்கிழமை 34°C இருக்கும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், என்றென்றும்
0: ராகு, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி ராகு. என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்?
1: எங்களுக்கும் காலம் வரும்.
0: எப்பொழுது வரும்? அது தெரியும். அது தெரிந்தால் எந்த பிரச்சனையும், எங்களுக்கும் காலம் வரும் என்று சொல்லிக்கிறீர்கள். நேரடியாக திரைப்படத்தில் இருக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கேன்.
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
2: இயக்கம் பாலரூபன் தானே?
0: பாலரூபன் இயக்கிய திரைப்படம். ஆமாம்.
2: புதிய
0: எங்களுக்கும் காலம் வரும். எதிர்பார்ப்போடு சொல்லி இருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்க சொல்லுங்கள். 67 எங்களுக்கு காலம் வருது. அப்பொழுது வரவில்லை, இனி வரும். இது வந்திருக்கணும், 2001 வந்திருக்கணும். அப்பவும் வரும் வரும் வரும் மண்டபம் வராது. சரி, அது நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்ட வைக்கும். சரி, இப்பொழுது வாகனத்தில் சென்று கொண்டிருப்பவர்கள் வானொலி கேட்டுக்கொண்டிருந்தால் வானொலியின் ஒளியிலேயே குறைத்து வைத்துக் கொண்டு தொலைபேசியில் கேட்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? காந்தி, எங்களுக்கும் காலம் வரும் தான் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: அதிகாலை வணக்கம், நான் காசி.
0: காசி சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நினைக்கிறீர்கள்? காசி, எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். சரி, பார்ப்போம். நன்றி,
4: நன்றி.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்? சரி, அவர் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள். புதிய எங்களுக்கு காலம் வரும். சரி, புதிய காலம் வந்தா சரிதானே.
4: 67 வந்திருக்கிற ஒரு படம் வந்து 2011.
0: சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
5: எங்களுக்கும் காலம் வரும்.
0: சரி, பார்ப்போம். வருகிறதா என்று அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம், மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
0: காலமும் வருகிறது, நேரமும் வருகிறது. சரி, பார்ப்போம். நன்றி,
6: நன்றி.

ஆமாம், வெங்களுக்கும் காலம் வருவது சரியான திரைப்படம் தான். பாலுருபன் இயக்கிய திரைப்படம். லிவிங்ஸ்டன் மற்றும் கௌசல்யா கஸ்தூரி கரண் போன்றோர் நடித்திருக்கிறார்கள். தேவா சேமித்து 2001 வெளிவந்த திரைப்படம் எங்களுக்கும் காலம் வரும். இப்பொழுது எங்களுக்கும் காலம் வரும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கப் போகிறது. பாடலுக்கு முதல் அடுத்த திரைப்படத்துக்கான தரவு மொத்தமாக 7 எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. முதல் 4 எழுத்து பின்பு 3 எழுத்து, முதல் 4 எழுத்து பின்பு 3 எழுத்து, முதல் 3 எழுத்து. இப்பொழுது ஒரு ஒரு தண்ணீர் தன்மை உள்ளதை குறிக்கும். முதல் 3 எழுத்து தண்ணீர் தன்மையை குறிக்கின்றது. அடுத்து ஒரு பூ இங்கே விழித்து வருகிறது. அடுத்து ஒரு பூ, 2 எழுத்திலே வருகின்ற பூ இங்கே விழித்து வருவதனால் 3 எழுத்து. எனவே பூ விழித்திருக்கிறது. எனவே பூ விழித்திருக்கிறது. ஒரு தண்ணித்தன்மையானது 4 எழுத்து. அந்த பூ 2 எழுத்திலே வருமானால் இங்கே விழித்து வருகிற சொல்லாக இருக்கிறபடியால் அது 3 எழுத்தாக இருக்கிறது. எனவே அந்த தண்ணித்தன்மையுள்ள பூ என்ன பூ? நன்றி. 4165939005 தேவா பாடுகின்ற பாடல் எங்களுக்கும் காலம் வரும்.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் விளங்கும் இளம் சாவடி
1: 2026
0: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
1: 14.95 சென்ட்ரல் பார்க்வே பிரம்டனில் வெள்ளி தி வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை ஆரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
2: அக்ஸியா சிப் குமார்,
1: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
0: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
3: டாக்டர் சபாவதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு.
6: நேரம் 1:41, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வானொலியிலே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வானொலியின் ஒலியிலவை முற்றாக குறைத்து வைத்துக் கொண்டு தொலைபேசியிலே கேட்டால் தான் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். வானொலியிலே கேட்டீர்கள் சொன்னால் நாங்கள் பேசுவது உங்களுக்கு சற்று தாமதமாகத்தான் வரும். எனவே நாங்கள் உங்களை அழைக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியாமல் இருக்கும். எனவே நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வானொலி கேட்பவர்கள் வானொலியின் ஒலியிலவை குறைத்து வைத்துக் கொண்டு தொலைபேசியிலே கேட்டு பேச வேண்டும். சரி, இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
6: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
7: இயக்குனர் கே ஆர்.
6: இயக்குனர் கே ஆர், ஆமாம், அவர் இயக்கிய திரைப்படம் தான்.
7: ஆமாம், திரைப்படம் ஷூட்டிங் நடக்கும் போது அங்கே தான் இருந்தேன்.
6: ஓ, ஷூட்டிங் நடக்கும் போது அங்கே தான் நான் இருந்தேன். அப்போ மோகன், சரி, பார்க்க போயிருப்பீர்கள். சரி சரி, நன்றி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்க வலைப்பில் இருக்கிறீர்கள், வெண்பா சொல்லுங்கள், என்ன திரைப்படம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
8: என்ன
6: திரைப்படம்? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேயரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், ராஜா இருக்கிறது, எப்படி சொல்லுங்களா?
6: ரகு சொல்லுங்கள், என்ன திரைப்படம்?
9: இது கோதண்டராமன், அதாவது பெயரை கே ஆர் என்று சுருக்கி கொண்டார், அவருடைய படம் தானே? ஈரமான ரோஜாவே.
6: ஈரமான ரோஜாவே என்று சொல்லுகிறேன். சரி, அது ஈரமாக இருக்கிறதா அல்லது ஈரம் உலர்ந்து விட்டதா என்று பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், நான் பிரசோதன் கேட்கிறேன். அதை சொன்ன படம் தான் ஈரமான ரோஜா.
6: ஈரமான ரோஜாவை பார்த்துருக்கிறீர்களா?
10: நன்றி.
6: சந்திப்போம். வணக்கம், மழை பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் அண்ணா,
6: சிவகுமார் சொல்லுங்கள். ஈரமான ரோஜாவை தான் நீங்களும் சொல்லுகிறீர்கள். நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காந்தி சொல்லுங்கள். அவர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர் அவர் எல்லா துறையிலும் வல்லவர்.
8: என்ன
6: திரைப்படம் நினைக்கிறீர்கள்?
8: ஈரமான
6: ரோஜாவை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள்? ரோஜாவை
11: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
12: வணக்கம்.
11: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
12: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
11: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
12: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
11: 416-818-8140 416-471-9118.
12: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
13: தமிழ் FM 101.3.
6: நேரம் 1:47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். பாடலுக்கு முன் அடுத்த திரைப்படமும் முதல் திரைப்படத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அது நான்கு எழுத்தாக வருகிறது. 8 எழுத்துக்கள் மொத்தமாக இருக்கின்றன. 2 சொற்கள், 8 எழுத்து, முதல் 4 எழுத்து, பின்பு 4 எழுத்து. தேவையில் அந்த நிறைவாக வருகின்ற 4 எழுத்து சொல் தேவையில்லாமல் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் செல்வமணிக்கு பிடிக்காது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக இந்த உதவி உங்களுக்கு போதும். இருந்தாலும் கூட இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா அல்லது இன்னும் மேலதிக விளக்கம் தேவையான பார்ப்போம். மொத்தமாக 8 எழுத்துக்கள் இருக்கின்றன. முதல் திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. முதல் எழுத்து 4 எழுத்து, அங்கே 2 எழுத்து மலர்ந்து வரும். ஆனால் அந்த திரைப்படத்திற்காக 4 எழுத்தாக உருவாக்கியிருக்கிறார்கள். அதோடு ஒரு இணைப்பு எழுத்தும் ஒன்று அதில் சேர்ந்திருக்கிறது. அதிலே அடுத்து வருகின்றது ஒரு 4 எழுத்து சொல். அது தேவையில்லாமல் ஒருவருக்கு செய்யக்கூடாது. அது செல்வமணிக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் அந்த மலர் செல்வமணிக்கு சொந்தமானது. சரி, இதை வைத்துக்கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4165935 கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9055302-94-94.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
8: ஒரு மணி 55 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் சுதன்.
8: சுதன், சொல்லுங்கள், என்ன திரைப்படமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
9: ஆமாம், அது வந்து அவருக்கு கோபம் வராது, அவருக்கு அந்த விஷயம் அவருக்கு கோபம் வராது, சந்தோஷமா இருக்கும்.
8: அப்படியோ?
9: உங்களுக்கு அதை
8: பார்த்தோன் இருக்க கோபம் வருமா?
9: அவருக்கு கோபம் வரும்.
8: ஓ, அதுதான் பிரச்சனை. சரி,
9: ஓமாம், ஈரமான ரோசம் எல்லா நேர்களையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். என்னட்டா, இந்த தொலைபேசி வாகனத்தின் புளூடூத்தோட அக்சஸ் பண்ணதில்லை. அப்ப டிங் சத்தம், நீங்கள் என்ன எடுக்கல வர டிங் சத்தம் கேட்குது. அதனாலதான் முடியாம போறது.
8: சரி,
9: நன்றி,
8: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா, சொல்லுங்கள்.
10: சுரேஷ் கிருஷ்ணா
8: இயக்கிய திரைப்படம். ஆமாம்,
10: ஆமாம், அது நான் கிள்ள கூடாது.
8: செயற்பாடு செய்திருக்கிறீர்கள்.
10: நிறைவாக வருகிறது நான்கெழுத்து
8: நீங்கள் சொல்றது, ஆனால் நிறைய சொல்லுகிறீர்கள், ஆரளத்திலே சொல்லுகிறீர்கள். அது நான்கெழுத்து, முதல் வருகிறது நான்கெழுத்து, அது இரண்டு எழுத்து மலர் வருகிறது, அது நான்கெழுத்தாக திரைப்படத்துக்காக இணைச்சொல்லோடு சேர்த்து வருகிறது. நில்லுங்கள், அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், அடுத்து நீர் சொல்லுகிறான் பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், நான் ரோஜாவை கிள்ளாதே.
8: என்னது?
11: செல்வமணிக்கு என்ன பிடிக்காது? எனக்கே பிடிக்காது.
8: யாரை கிள்ளினாலும் உங்களுக்கு பிடிக்காது தானே? சரி, பார்ப்போம். ரோஜாவை கிள்ளினால் மலரை சொல்லுகிறீர்கள் என்ன நீங்கள்? சரி, அதுதான் பார்த்து அந்த மலர் பொதுவாக. ஆமாம், பூவுக்கே பிடிக்காது, என்ன சொன்னால் முள்ளு குத்தும். சரி, அடுத்து இப்பொழுது பொருத்தமன் சொல்லுங்கள், என்ன திரைப்படம் கேள்வி கேள்விப்பட்டீர்களா? இப்பொழுது தேவகுமார் என்று சொன்னார்,
11: அவர் ரோஜாவை கிள்ளக்கூடாது, மலரை கிள்ளக்கூடாது.
8: ரோஜாவை கிள்ளாதே. ரோஜா, ரோஜா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நடிகர் ரோஜாவை தெரியுமா?
11: ஓ, நடிகர் ரோஜா, செல்வமணியா கட்டியிருக்கா? செல்வரமணி, செல்வமணியும்.
8: அப்போ தான் அதான் சொன்னேன், செல்வமணிக்கு பிடிக்காதுன்னு சொல்லி.
11: ஓ, இப்போதான் பிரிஞ்சு வந்தது, கொஞ்சம் லேட்டாக தான் பிரிஞ்சு வந்தது.
8: அதான் ரோஜாவை கிள்ளாதே தான் திரைப்படத்தின் பெயர். நல்ல மோர் குடியுங்கள், சில பேர் இறங்கும் எல்லா பக்கத்தாலும். சரி பார்ப்போம், நன்றி. ஆமாம், ரோஜாவைக்கு இல்லாத இது சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய திரைப்படம், அர்ஜுன் குஷ்பு மற்றும் பலர் நடித்த திரைப்படம், ராதாரவி உட்பட தேவாவின் சேமிப்பில் 2006 வெளிவந்த திரைப்படம் ரோஜாவைக்கு இல்லாதே. இப்பொழுது ரோஜாவை கில்லாதே கில்லாதே கில்லாதே திரைப்படத்திலிருந்து பாடலை தந்தால் நேரம் நேரம் நேரம் நேரம் போய்விடும். எனவே நாங்கள் ரோஜாவை கில்லாதே திரைப்பட பாடலை எப்பொழுது தரப்போகிறோம் என்றால் 2:30 பின்பு நாங்கள் நேரலுக்கு ரோஜாவை கில்லாதே திரைப்படத்திலிருந்து பாடலை தரப்போகிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நேர்கள் விளம்பர செய்தி சுருக்கம் விளம்பரங்களை தொடர்ந்து படம் ஒன்று பாடக்கூடிய நிகழ்ச்சியினை கேட்கலாம். அதனை தொடர்ந்து 2:30 அந்த படம் ஒன்று பாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு பின்பு ஒலிபரப்பாகும் இந்த ரோஜாவை கில்லாதி திரைப்படத்திலிருந்து பாடல் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நேரம் 2:00.
12: CMR
8: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் குருநாகல் முதல் கலைவேல வரையிலான 1 கட்ட பணிகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை ஊடாக அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இதற்கு சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர்கள் முழுமையான காரணம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் வன்மையாக குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என பெயர் மாற்ற மசோதாவின் 10 அம்சங்களுக்கு கேரளா சட்டசபை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருங்குடல் புற்றுநோய் சோதனைக்கான வயதை ஒன்டாரியோ மாகாணம் 45 குறைத்துள்ளது. தர்மோஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிப்பது தங்களுக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட உரிமை என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் ஹலிஃபாப் கூறியுள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
13: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி இருக்கிறேன்.
14: உங்கள் விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம்.
15: உங்கள் முன் கொண்டு வரும் நிகழ்ச்சியாக மலர இருக்கிறது.
16: இந்த யந்திரம் ஞாபகம் தெரிந்த முதலாவது
17: மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
18: வானிலை மேடையில் ஏற்றுவதற்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் தயாராக இருக்கிறது.
8: நேரம் 2:01 தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 24 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்றுடன் கூடிய வெப்பநிலை 33 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது 24 செல்சியஸாக இருக்கும். மற்றபடியிலே இடிமுழக்கத்தோடு சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 35 செல்சியஸாக இருந்தாலும் 44 செல்சியஸாக உணரப்படும். மதிய பொழுது சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 23 செல்சியஸாக இருக்கும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் சூரியோலியின் நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். 60% மழைக்குரிய வாய்ப்புகள். 34 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 23 செல்சியஸாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோலியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% அதிகூடிய வெப்பநிலை 31 செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் 30 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது படம் ஒன்று பாடக்கூடாது. இன்றைய நிகழ்ச்சியிலே தன்னுடைய ஆக்கத்தோடு கலந்து கொள்கின்றார் நேயர் பின்பா.
19: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
20: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
20: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
20: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ,
20: 416-746-2742.
8: நேரம் 2:04.
3: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3. 101.3.

படம் ஒன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் வெண்பா. நன்றி வெண்பா. இன்றைய எனது தெரிவு எனது அபிமான இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்திலும், பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கதை வசனத்திலும் 1979 ஆண்டு வெளிவந்த இசை, சிரிப்பு, சோகம் அனைத்தும் கலந்த ஒரு இனிய திரைப்படம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 முதல் 1970 வரை உலக புகழ்பெற்ற த பீட்டில்ஸ் இசைக்குழுவை மனதில் கொண்டு இப்படம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த இசைக்குழுவில் இருந்த நால்வரும் தனித்தனியாக பிரிந்து இயங்கியதாகவும், அவர்களில் இன்று இருவர் மட்டும் உயிருடன் இருப்பதாகவும் அறியப்படுகிறது. இந்த படம் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டது. இதில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஜெயபிரதா, கீதா, ஜேசுதா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இதுவரையும் கமலும் ரஜினியும் முக்கிய கதாபாத்திரங்களில் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமும் இதுவே. இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையிலும், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரியிலும் மொத்தம் 14 பாடல்கள் உள்ளன. வில்லன் வேடங்களில் நடித்து வந்த ரஜினிகாந்துக்குள் இருந்த நகைச்சுவை நடிகனை கண்டறிந்த இயக்குனர் சிகரம் அவர்கள் ரஜினியின் கதாபாத்திரத்தை ஒரு ஜாலியான இளைஞனாக வடிவமைத்து துணை நடிகராக இருந்தபொழுதிலும் நினைவில் நிற்கும் அளவிற்கு பல காட்சிகளை வழங்கியுள்ளார். பின்னர் இதே பாணியில் தில்லுமுல்லு திரைப்படத்திலும் அவரது கதாபாத்திரத்தை வடிவமைத்து உள்ளதாக கூறப்படுகிறது.

படம் ஒன்று பாடல்கள் மேல என்ற நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேர் வெண்பா. நிகழ்ச்சிக்கு தாமதமாக வரும் பாடகர் கமல்ஹாசனுக்கு பதிலாக ரசிகர்களின் ஆரவாரத்தில் ரஜினி பாட தொடங்கும் இந்த காட்சி படத்தின் மறக்க முடியாத காட்சிகளில் ஒன்றாக அமைந்திருக்கும். வாழ்க்கையின் தத்துவம் சொல்லும் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள், எம்எஸ்வியின் குரல், சோதனை வந்தாலும் சிரித்து கடந்து செல்ல வேண்டும், இன்பம் துன்பம் இரண்டுமே மாறி மாறி வரும் என்ற வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுத்தரும் பாடலது. சிங்கப்பூரிலிருந்து வரும் இந்தியா வரும் கதாநாயகி கடத்தல் கும்பலின் வலையில் சிக்குகிறாள். அவர்கள் கடத்தும் பொருட்களை இசைக்குழுவின் வாத்தியங்களில் மறைத்து அனுப்ப உதவுகிறாள். பின்னர் அந்த பொருட்களை மீட்டெடுக்க அவள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது இசைக்குழுவில் இருக்கும் நாயகனுடன் அடிக்கடி சந்திக்க நேர்கிறது. அவர்களின் சந்திப்புகள் அந்த சந்திப்புகள் காதலாக மலர்கிறது. அவளுக்குள் இருக்கும் காதலை வெளிப்படுத்த முடியாமல் அவளுக்கு இருக்கும் புற்றுநோயும் கடத்தல்காரர்களின் அச்சுறுத்தலும் அவளை அவனிடமிருந்து ஒதுங்க செய்கின்றன. காதலை ஏற்க முடியாமலும் மறுக்க முடியாமலும் அவளிடையே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இறுதியில் அனைத்தையும் அறிந்து அவளை நேசிக்கும் நாயகன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான்.

படமொன்று பாடல்கள் பல. இன்றைய நிகழ்ச்சிக்கான ஆக்கத்தோடு இணைந்திருக்கின்றார் நேயர் வெண்பா. நிலவின் நிழலில் காதல் மனம் பருப்பும் இனிய வரிகள், நெஞ்சில் நறுமணம் வீசும் தேன்மொழியின் இசைகள், கேட்கும் போதெல்லாம்

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா ஜூன் 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. ஜூலை 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, hindumission.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: நேரம் 4:26 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடலை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர மாடு நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? காசி சொல்லுங்கள், என்ன பாடல் காசி?
1: எனக்கு வான்மேகங்களே வாழ்த்துங்கள்,
0: புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மலேசியா வாஸ்துவன் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் 4:33 நிமிடம். உங்களுக்கு ஆரஞ்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். தொண்ட பெரும்பாகத்தில் இப்பொழுது வெப்பநிலை 24°C இருக்கிறது. 32°C உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 35°C இருக்கும். சூரியொளியுடன் வெயில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மதிய பொழுது சில இடங்களே இடி முழக்கத்தோடு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 35°C இருந்தாலும் 44°C உணரப்படும். இரவு பொழுது 23°C குறைவடைந்து வெள்ளிக்கிழமை 34°C சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. சனிக்கிழமை 31°C சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். 40% மழைக்குரிய வாய்ப்புகள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் மழை பெய்து இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: ஹலோ வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன்.
0: அப்பன் சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
2: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
1: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
2: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
1: 416-818-8140, 416-471-9118.
2: நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
3: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி
5: ஆண்ட்ரியா,
6: ஜூலை 4
5: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
7: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
8: 4:42, 5 மணிக்கு செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம், நன்றி. சரி, சொல்லுங்கள், என்ன பாடல்?
9: சின்ன வீடு படத்தில இருந்து மச்சம் உள்ள மச்சான். அதோட ஒன்று சொல்லுவாங்க, இப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க, காரத்துல இருக்கிறத வீட்டை கொண்டு வரக்கூடாது, வீட்டுல இருக்கிறத காரை கொண்டு வரக்கூடாது.
8: சின்ன வீட்டை பெரிய சொல்லுங்களா?
9: கொடுங்காம்பளோட கலைக்கக்கூடியதா இருக்குது. பல நிகழ்ச்சியில முதல் நான் கலைக்க பிள்ளை நடந்ததுன்றதை கண்டுபிடிக்க முடியல. வீட்டுல நான் காதல கொழுவி இருக்கிறேன், முழுக்கத்தை நான் தவறுதல காதல கொழுவிறபடி வாகனத்துக்குள்ள போய் வாகனத்துக்குள்ள வச்சிருக்கேன். அப்ப வாகனத்துக்குள்ள புளூடூத் இந்த வாகனத்துக்கு இணைக்கிறதுக்கு பாத்தீங்களா, இதுல காதல இணைக்கிறதுக்கு இணைக்கப்படியா உங்களோட ஒழுங்கா கலைக்க முடியாம என்னடா நடக்குதுன்னு சிறுவன படத்தை பற்றி. அதாவது கார்ல இருக்கிறது காரோட இருக்கணும், வீட்டுல இருக்கிறது வீட்டோட இருக்கணும்.
8: சரி, அதுக்காகத்தான் இந்த பாடலை தெரிவிச்சிருக்கேன். சரி,
9: நன்றி.
8: பாடல் அளிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, சைலஜா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக. நன்றி.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.

0: நேரம் 4:50 ஐந்து மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள் சார். அவர் பேசவில்லை.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு 66CMR தமிழ் FM.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் ஏர்பிரேக் பயிற்சிகள் முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராக்கவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள் அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
5: பஜாஜ் சூப்பர் பாடி மஜா. ஹே, திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
8: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது சிஎம்ஆர் FM 101.3.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேரம் 4:54 உங்களுக்கு ஆனால் நிறைவு செய்ய வரும் நேர சந்திப்போம். வடக்குபளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: ஓ, இன்றைக்கு முருகப்பெருமான் பாட்டுக்கு தான் கண்ணதாசன் இயற்றினா ஒரு செலவானதுல தில்லானா மூணாம்பல் படத்திலிருந்து மறந்திருந்து பார்க்கும் அவன் அருள பாப்பும் இருக்கும்.
0: சார், இது உங்களுக்காக அந்த பாடல் ஒழிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கியம் பி சுசிலா பாடுகின்ற பாடல் ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் எஸ் ஜே ராம்பிரசன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
2: தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதா

0: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். FM 101.3 CMR தமிழ் எஃப் எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்,
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க CMR தமிழ் FM.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கி சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என இந்திய பதிவாளர் ஜெனரல் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 மடங்கு வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை வளர்ந்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு இடம்பெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவிவகார அமைச்சர் காசிம் சாரிபாடி தெரிவித்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சோசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளர் போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கையளிப்பு நிகழ்வு அண்மையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நோயாளர் காவு வண்டி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்பொழுது இது உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் நாட்டின் சுகாதார சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த வாகனத்தை சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி செயலகம் தீர்மானித்திருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் நளின் பிரேமதாசவிடம் இந்த நோயாளர் காவு வண்டி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இலங்கை முதலீட்டு சபையின் புதிய பணிப்பாளர் நாயகமாக கலாநிதி GGLS ஜெயவர்தன ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் சீராளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் கலாநிதி GGL தசநாயக்கவிடம் கையளித்தார். கலாநிதி ஜெயவர்தன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கின்றது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கி சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்திருக்கின்றனர். அம் டெக்ஃபாக் பகுதியில் ஆயுதக் குழுவினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ஜாம்பிய படையினர் மற்றும் பொதுமக்களை மீட்கும் பொறுப்பை பாகிஸ்தான் படையினரின் முயற்சி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இலங்கை வான்படை ஏற்றுக்கொண்டது. குரூப் கேப்டன் ஆசிரி பத்திரிகே தலைமையில் குழுவினர் உலங்குமானூர்தியின் மூலமாக ஆபத்தான போர்க்களத்திற்குள் நுழைந்து இயந்திரத்தை இயக்கிய நிலையில் மிக குறுகிய நேரத்தில் 14 பேரையும் மீட்டனர். ஐக்கிய நாடுகள் வரலாற்றிலேயே அவசர மீட்புப் பணியின் போது ஒரே நேரத்தில் 14 பேர் மீட்கப்பட்ட முதலாவது சம்பவம் இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வான்படையினரின் இந்த அசாத்திய துணிச்சலை ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையின் முதன்மை கட்டளை அதிகாரி உயரிய முறையில் பாராட்டியிருக்கின்றார். 2022 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீண்டுள்ளதை அடுத்து உலக வங்கி உத்தியோகபூர்வமாக அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி, நிதி மற்றும் சுற்றுலா துறைகளின் சிறப்பான வளர்ச்சி காரணமாக 2025 ஆண்டில் இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சியடைந்துள்ளது. உலக வங்கி இலங்கையை மீண்டும் உயர் நடுத்தர வருமான பொருளாதார நாடாக வகைப்படுத்தியுள்ளது. எனினும் இலங்கை இந்த வருமான வரம்பை மிக குறைந்த அளவிலேயே கடந்துள்ளது என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இலங்கையின் இந்த பொருளாதார மீட்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர்கள் குழு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை அங்கீகரித்துள்ளது. இலங்கையின் முதலீடுகளை அங்கீகரித்தல், போட்டித்திறனை மேம்படுத்துதல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை மையமாக கொண்ட மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்கு ஆதரவாகவே இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: மத்திய அரசின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை ஊடகங்களுக்கோ அல்லது வேறு எந்த அதிகார அமைப்புக்கோ வெளியிடக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா முழுவதிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் ஆரம்பமாக உள்ளது. முதற்கட்டமாக வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் கணக்கெடுப்பு கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பமாகி செப்டம்பர் வரை நடைபெறுகின்றது. பல மாநிலங்களில் இந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்திய பதிவாளர் ஜெனரலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையகமரமான மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் அனைத்து மக்கள் தொகை செயற்பாட்டு இயக்குநரகத்திற்கும் அறிக்கை அனுப்பியிருக்கின்றார். கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால மக்கள் தொகை விவரங்கள் அல்லது ஏனைய தகவல்களை மத்திய அரசின் அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஊடகங்களுக்கோ அல்லது வேறு எந்த அதிகார அமைப்புக்கோ வெளியிடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்திற்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. எண்ணில்லாத பட்சத்தில் சைபர் மோசடி குற்றவாளிகளை கண்காணிப்பதில் சைபர் கிரைம் பிரிவுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதனால் இந்த அம்சத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகள் அரிசி விலையை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் விளைச்சல் குறைவு, வாகன வாடகை கட்டணம் அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் தமிழ்நாட்டில் சென்னரக அரிசியின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை அதிகரித்திருப்பதனால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். கடந்த சாகுபடி பருவத்தில் கர்நாடகாவில் பெய்த மழை காரணமாக விளைச்சல் குறைவடைந்தது. இதனால் தமிழ்நாட்டில் சில்லறை விநியோகத்தில் விற்கப்படுகின்ற அரிசியின் விலை ஏற்றம் கண்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர் உட்பட்ட மாவட்டங்களில் அரிசியின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்திருக்கின்றது. கடந்த வாரம் கர்நாடகா பொன்னி 1 கிலோ அரிசி 50 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 60 ரூபாவுக்கு அது விற்பனையாவதாகவும் வரும் டிசம்பர் மாதம் வரை இதே நிலை நீடிக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை. கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 மடங்கு வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் சுமார் $7 மில்லியன் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது. 2016 முதல் 2026 வரையிலான காலத்தில் மத்திய பொதுச் சேவையில் ஊழியர்களின் எண்ணிக்கை 33% வரை அதிகரித்து 345,282 எட்டியுள்ளது. அதே காலகட்டத்தில் கனடாவின் மக்கள் தொகை 15% மட்டுமே வளர்ந்துள்ளது. மார்ச் 2025 மற்றும் 26 இடைப்பட்ட காலத்தில் மத்திய அரசு தனது ஊதிய செலவை 3.5% குறைத்திருந்தாலும் 2016 இருந்ததை விட தற்பொழுது 86,303 ஊழியர்கள் அதிகமாக உள்ளனர் என்று கனேடிய வரி செலுத்துவோர் கூட்டமைப்பைச் சேர்ந்த பிராங்கோ டெரசெனோ தகவல் தெரிவித்திருக்கின்றார். 2026 மத்திய அரசு ஊழியர்களுக்கான சராசரி முழுநேர ஊதியம் மற்றும் சலுகைகள் 161,900 மதிப்பிடப்பட்ட நிலையில் மத்திய அதிகார வர்க்கத்தின் வளர்ச்சி கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை மிஞ்சியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பீட்டர்பரோ பகுதி ஆற்றில் செவ்வாய்க்கிழமை மதியம் படகில் சென்ற ஒருவர் நீரில் விழுந்து காணாமல் போனதை தொடர்ந்து யோக் பகுதியைச் சேர்ந்த படகோட்டியொருவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பீட்டர்பரோ கவுண்டி தகவலின்படி படகிலிருந்து ஒருவர் தவறி விழுந்ததாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 அளவில் காவல்துறையினர் ஒட்டனோபி ஆற்றுக்கு சென்றார்கள் என்றும் கிழக்கு திசையில் சென்று கொண்டிருந்த பொழுது அருகில் மற்றொரு படகு கடந்து சென்றதாகவும் அதிலிருந்த 4 பேரில் ஒருவர் நீரில் வீழ்ந்துவிட்டதாகவும் மற்றொரு படகில் சென்றவர் தகவல் வழங்கியிருக்கின்றார். காணாமல் போன நபர் உயிர்காக்கும் கவச உடை அணியவில்லை என்றும் அதன் பிறகு அவரை பார்க்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இரவு 9 அளவில் ஓபிபியின் நீருக்கடியில் தேடுதல் மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த நீச்சல் வீரர்கள் பாதிக்கப்பட்டவரின் உடலை கண்டெடுத்ததாகவும் ஹோஷோவாவைச் சேர்ந்த 39 அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.
1: உலகச் செய்திகள்.
0: கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு இடம்பெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவிவகார அமைச்சர் காசிம் காரியபாடி தெரிவித்திருக்கின்றார். இதில் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட்டதாக கத்தார் வெளிவிவகார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அதேநேரம் இந்த சந்திப்பின் போது ஈரானிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையே எந்தவொரு நேரடி பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மீறல்கள் குறித்து அறிக்கை விடுவதற்காக தொடர்பு வழித்தடம் ஒன்று திறக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் தெரிவித்தார். எனினும் நிலைமைகளில் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் அமெரிக்காவிடம் மாற்று வழிகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை லெபனான் நிலவரம் குறித்து கலந்துரையாடுவதற்காக கட்டார் அமீர் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களான விட்கோஃப் மற்றும் கூஷ்னா ஆகியோர் டோஹாவில் சந்தித்து பேசியிருக்கின்றனர். வாஷிங்டனில் கடந்த வாரம் கையெழுத்திடப்பட்டு ஹெஸ்புல்லா அமைப்பினால் நிராகரிக்கப்பட்ட லெபனான் இஸ்ரேல் கட்டமைப்புக்கு லெபனான் ஜனாதிபதி ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த உத்தியோகபூர்வ உரை ஒரு ஒப்பந்தம் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய யுக்ரைன் போரில் பாதிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை தாண்டியுள்ளது என்று சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்ற அமைப்பின் ஆய்வு தெரிவிக்கின்றது. இதில் கடந்த 4 ஆண்டுகளில் ரஷ்யா 14 லட்சம் வீரர்களை இழந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த 14 லட்சம் பேரில் 450,000 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றவர்கள் காயமடைந்தார்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுகின்றது. ரஷ்யாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை மற்றும் சமூகத்தின் மீது அரசுக்குள்ள இரும்புப்பிடி ஆகியவை போர்க்களத்தில் வெற்றிடமாக உள்ள இடங்களை நிரப்ப புதிய வீரர்களை தொடர்ந்து களமிறக்க ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு உதவியுள்ளன. இருப்பினும் யுக்ரைன் தனது தாக்குதல் வேகத்தை அதிகரித்திருக்கின்ற நிலையில் தற்பொழுது புதிய வீரர்களின் சேர்ப்பு வீதத்தை விட உயிரிழப்பு மற்றும் காயமடைவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அண்மைய மாதங்களில் சராசரியாக மாதம் 27,000 வீரர்கள் புதிதாக சேர்க்கப்படுகின்ற நிலையில் ரஷ்யா மாதம் 20,000 முதல் 34,000 வரையிலான வீரர்களை இழந்து வருகின்றது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆயுத உற்பத்தி ஆலைகள், ராணுவ தளங்கள், முக்கிய உட்கட்டமைப்புகள் மற்றும் விநியோகப்பாதைகள் மீது நீண்டதூர ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி யுக்ரைன் போரை ரஷ்யாவின் உள்நாட்டுப் பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கின்ற சூழலில் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய பதிவாளர் நாயகம் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 மடங்கு வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட்.ca மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6476244165.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நீங்கள் எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM. நேரம் அதிகாலை 5:19 நிமிடம். CMR தமிழ் FM இன் காற்றலையில் தொடர்ந்து நீங்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastல் சர்வீஸ் செய்து, இப்பொழுது கனடாவில், மிசிசாகாவில், Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில், தமிழில் பேசி ஆலோசனை பெற, Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கு 3033, Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656 CanSmile Dental. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

உலக புகழ்பெற்ற ஓவிய கண்காட்சி ஒன்று லண்டனில் நடைபெற்றது. சர்வதேச ஓவிய விமர்சகர்கள் பலரும் அந்த கண்காட்சிக்கு விஜயம் செய்தார்கள். மேக கூட்டத்தில் இருந்து ஒரு தேவதை வெளிப்படுவதை போன்ற ஓவியம் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. விமர்சகர்களில் பலர் அந்த ஓவியத்தை சிலாகித்து அபிப்பிராயங்களை வெளியிட்டனர். அவர்களின் கருத்தை கேட்ட மற்ற ரசிகர்களும் அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களில் அதுவே சிறந்தது என்று ஆமோதித்தனர். ஓவிய கண்காட்சிக்கு விஜயம் செய்த ரசிகர் ஒருவர் அந்த ஓவியத்தையே வெகுநேரம் உற்று பார்த்தபடி நின்றிருந்தார். பிறகு அந்த ஓவிய கூட்டத்தின் கண்காணிப்பாளரை அழைத்து, இந்த ஓவியம் தலைகீழாக மாட்டப்பட்டு இருக்கின்றதோ என்று சந்தேகப்படுகின்றேன் என்றார். அந்த ரசிகர் திரும்ப திரும்ப வலியுறுத்தவே அந்த ஓவியத்தை வரைந்த ஓவியர் அனுப்பிய குறிப்புகளை பரிசீலித்த போது அந்த ஓவியம் தலைகீழாகத்தான் மாட்டப்பட்டு இருக்கிறது என்கின்ற உண்மை தெரிய வந்தது. உடனே கண்காணிப்பாளர் ஓவியத்தை நேராக மாட்டி வைத்தார். இது உலக புகழ்பெற்ற ஓவிய கண்காட்சியில் நடந்த உண்மை சம்பவம். புகழ்பெற்ற விமர்சகர்களுக்கு கூட அந்த ஓவியம் தலைகளாக மாட்டப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் புரியவில்லை. அந்த விவரம் கூட தெரியாமல் பெரிய விமர்சகர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக மற்றவர்களும் அதை ரசித்து பாராட்டினார்கள். பிறருடைய அபிப்பிராயங்களால் பாதிக்கப்படாத ஒருவரால் மட்டும்தான் உண்மையினை உணர முடியும். சுய சிந்தனை இல்லாதவர்களால் எந்த உண்மையையும் காண முடியாது. நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: 5:46 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். 6 மணிக்கு காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் அதி உயர் வெப்பநிலை நிலவுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 35 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில பகுதிகளில் லேசான மழைத்தூறலுக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று மாலை பொழுதில் வெப்பநிலை குறைவடைய ஆரம்பிக்கும். 23 பாகை செல்சியஸாக இரவு வேளையில் வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் July 11 சனிக்கிழமை காலை 10 16:51 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோ டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
5: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம் பிரசன். டொரண்டோ பெரும்பாகத்தில் கடும் வெப்பநிலைக்கான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை நீடிக்கப்படுகிறது. 24 பாகை செல்சியஸாக தற்போது வெப்பநிலை இருக்கின்றது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், சில இடங்களில் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கூறல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து 1 மாதத்துக்கும் மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிசை தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 வயதான மிச்சல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பிறகு போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தொடங்கும் என்று மத்தியஸ்த நாடான கட்டார் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வெனிசுலா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதையும் நோக்கமாக கொண்ட முன்மொழிவின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு 5% பங்குரிமையை வழங்குவது குறித்து ஓபன் ஏ விவாதித்து வருவதாக பைனான்சியல் டைம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஃபருகாபாத்தில் உள்ள 125 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குரு சிங் சபா சாஹிப் குருத்வா இடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இந்தியா அந்த நாட்டில் மத சிறுபான்மையினரையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் திட்டமிட்டு குறிவைக்கும் செயலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் குழுவினர் பாடிய பாடல் ஒலி தோய்ந்தது. FM 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. நேற்றைய தினம் கனடா தின விடுமுறையாக இருந்தது. பலரும் வேலைக்கு செல்லாமல் இருந்திருப்பீர்கள். இன்றைய நாள் சிலருக்கு வேலை நாளாக இருக்கப் போகிறது. காலை வேளையில் வீதி நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம்.
1: Good morning. We're not dealing with anything major on the go. The 401 East and West through the GTA is moving at the limit. No problems on the Don Valley Parkway from top to bottom, and a very smooth run as well as you're making your way out currently out on the 400. We did have some issues on the 404 northbound at Elgin Mills. All lanes were closed due to debris. That's cleared out of the way just in time for the morning rush. Any updates to the course of your drive, you can call us toll-free in studio at 1-833-NOW-SLOW. Are you a unionized construction worker or a member of the Ontario Building Trades? Union Power could save you a ton of money on your home and auto insurance. Visit unionpower.ca today. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: Everything okay? No problem.
3: The customer you're trying to reach is not
4: available. Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam,
2: 416-268-0155.
5: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-2-2 0 0

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை. KMBusiness.ca 647-522-1775 522-1775.
3: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒரு CMR Tamil FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி.

0: நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கூறல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஒரு மாதத்துக்கும் மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 வயதான மிச்சல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பிறகு போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தொடங்கும் என்று மத்தியஸ்த நாடான கட்டார் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வெனிசுலா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதையும் நோக்கமாக கொண்ட முன்மொழிவின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு 5% பங்குரிமையை வழங்குவது குறித்து OpenAI விவாதித்து வருவதாக ஃபைனான்சியல் டைம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஃபருகாபாத்தில் உள்ள 125 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குரு சிங் சபா சாஹிப் குருத்வா இடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இந்தியா அந்த நாட்டில் மத சிறுபான்மையினரையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் திட்டமிட்டு குறிவைக்கும் செயலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சிப்பி கல்விக்கூடத்தின் வெயிலோடு விளையாடு கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு, இலக்கம் 685 மிலிட்டரி ட்ரெயிலில் அமைந்திருக்கின்ற சென்ட் ஜோன் பால் 2 கத்தோலிக் செகண்டரி ஸ்கூலில் நடைபெறும். 416-214-9300. கனடாவால் துண்ணாலை மக்கள் மன்றம் நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 3 நடைபெறும். 416-418-0477. உடுப்பிட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரி மற்றும் மகளிர் கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மார்னிங் சைட் அண்ட் எல்ஸ்மியர் சந்திப்பில், இலக்கம் 390 மார்னிங் சைட் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற மார்னிங் சைட் பார்க் ஏரியா 2 நடைபெறும். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்க கனடா கிளையின் வருடாந்த ஒன்று கூடலும் நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-388-5295. துணுக்காய் பாண்டியன்குளம் மக்களின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை மார்னிங் சைட் பார்க் லாட் நம்பர் 6 நடைபெறும். இணுவில் திருவூர் ஒன்றிய கனடாக்களை நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இலக்கம் 2 ரொசல் ரோடில் அமைந்திருக்கின்ற ஆடம்ஸ் பார்க் ஏரியா 2 நடைபெறும். 647-200-2177.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
2: நேரம் காலை 6:42. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது புத்தம் புது காலை.

0: 6:47 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று விடுமுறை முடிந்து பலரும் வேலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பீர்கள். இன்றும் வெப்பநிலை அதி உச்ச பருமதியை அடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 34°C வெப்பநிலை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டாலும் சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. தற்போதைய சாலை நிலவர தகவல்கள் பற்றிய விவரங்களையும் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம்.
1: Really good run out this morning. Absolutely no problems along the 401 in either direction. However, you will encounter delays eastbound from Pearson to the 400 and westbound from the 404 to Yonge. DVP filling in 401 to Eglinton. Now, we are dealing with an issue out of the 409 just near the 427 on-ramps. It is a very slow-going drive on the approach as a result of this collision. Keep this in mind if you are making your way over to the 409. Collision-free on the 410, but filling in through Sandalwood. Rev up your summer in the village of Stouffville. The Rock and Roll Classic Car on Main Street Saturday, June 27th with classic cars, live music, family fun, local shopping, great dining, and free admission. Discover Stouffville.ca. With the latest traffic, I'm Samantha Diaz.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastல் சர்வீஸ் செய்து, இப்பொழுது கனடாவில், மிசிசாகாவில், Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில், தமிழில் பேசி ஆலோசனை பெற, Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கு 3033, Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656 CanSmile Dental.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் இந்த கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட் உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்

0: தமிழ் FM 101.3 www.cmr.fm. இன்றைய தினமும் செம்மஞ்சள் எச்சரிக்கை அதிக வெப்பநிலைக்கான எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 25.8 செல்சியஸ், சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. வடமேற்கு திசை நோக்கி காற்று 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 35.8 செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை மாலை வேளையில் 23.8 செல்சியஸாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.
1: CMR தமிழ் FM. இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரே செலவினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரே சாலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால, சுரேசலே மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குற்றவாளிகள் எவரும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பிடைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலேயே நீடிப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர எச்சரித்திருக்கின்றார். 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55406 உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜூன் மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 21565 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரையில் 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். வழமை போன்றே மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றனர். மொத்த நோயாளர்களில் 52.5% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவர். தற்போதைய சூழலில் நுழம்புகளுக்கிடையே டெங்கு வைரஸ் வகை 2 மற்றும் வகை 3 ஆகியன பரவி உள்ளதால் நுழம்பு கடிக்கு உள்ளாகுவர்கள் எளிதில் பாதிக்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். பாடசாலைகள் மற்றும் அரசு நிறுவன வளாகங்களிலேயே நுழம்புகள் பெருகும் இடங்கள் அதிகளவில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்ட வீடுகளிலேயே மீண்டும் நுழம்பு குடம்பிகள் கண்டறியப்படும் அவர நிலை நீடிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலை தொடர்ந்தால் டெங்கு நோயாளர்களுக்கு மட்டுமின்றி ஏனைய அவசர நோய்களுக்காக வரும் நோயாளர்களுக்கும் உரிய சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்துக் கொண்டு நுழம்புகள் பெறும் இடங்களை முற்றாக அளிக்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டடத் தொகுதியின் 2ம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த 2ம் கட்ட பணிகளில் கிட்டத்தட்ட கட்டிடத்திற்கு குளிரூட்டி வசதியை மேம்படுத்துவதிலும் இந்த பணம் செலவிடப்படவிருக்கின்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைய திட்டத்தின் அசல் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்திற்கு எஞ்சிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டளவில் இந்த கட்டிடத்தின் சுமார் 7% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. இந்த 2ம் கட்ட கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் கட்டிடத்தை முழுமையாக பொறுப்பேற்க யாழ்ப்பாண மாநகர சபை சம்மதம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளர்களினால் ஜூன் மாதம் 30 தேதி வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு வவுனியா தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை பரிசீலித்த நீதவான் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக வவுனியா தலைமையக காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மத்திய உருக்கு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான மெக்கான் நிறுவனத்திற்கு மினி ரத்னா வகை 1 அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நிதியாண்டுகளுக்காக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டித்தரும் நிறுவனங்களில் வரிக்கு முந்தைய லாபமாக 2023-24 நிதியாண்டில் 77.62 கோடி ரூபாவும் 2024-25 நிதியாண்டில் 32.08 கோடி ரூபாவும் 2025-26 நிதியாண்டில் 104.53 கோடி ரூபாவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 31 தேதி நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் நிகர மதிப்பு 535.42 கோடி ரூபாவாக உயர்ந்திருக்கும். இதன் மூலம் மினி ரத்னா வகை 1 அந்தஸ்துக்கான தகுதிகளை இந்த நிறுவனம் பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அந்தஸ்து கிடைத்துள்ளதால் மெக்கான் நிறுவனத்தின் இயக்குநர் குழுவுக்கு கூடுதல் நிதி நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்படவிருக்கின்றது. இதன் மூலம் முதலீடு, நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப மேம்பாடு, தொழில் விரிவாக்க திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். 1959 தொடங்கப்பட்டு ராஞ்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மெக்கான் நிறுவனம் இந்தியாவின் உருக்குத்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. சுரங்கம், உட்கட்டமைப்பு, மின்சாரம், எண்ணெய், எரிவாயு உட்பட்ட பல்வேறு துறைகளிலும் தனது சேவையை அது விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட்டோர் அமைச்சர் புசி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் இருந்து அண்மையில் விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கரே இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கான விழா மாமல்லபுரத்தில் இடம்பெற்றது. விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வீராலிமலை மற்றும் புதுக்கோட்டை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னதாகவும் பின்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி வைக்க வலியுறுத்தியதாக அவர்கள் கூறிய பொழுதிலும் அவர்கள் செவிமடுக்கவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் செவிமடுக்காத அந்த தனிப்பட்ட நபர் ஒருவர் இயற்கைக்கு முரணாக எம்ஜிஆர் தீயசக்தி என கூறிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சியமைக்க முயன்றதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். இதனால் இயற்கையாக உணர்வுகளோடு எதிர்கொண்ட முதல் தேர்தலில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த, மக்கள் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக குடும்பத்தில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டமைக்கு முதலமைச்சர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட்டோருக்கு நன்றியும் தெரிவித்ததாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 7:13 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புத்தம்புது காலை. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தமான குஸ்மா தற்போதைய வடிவில் புதுப்பிக்கப்படாமல் இப்படியே இருக்கப் போகிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜிமிசன் கியர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை ஒப்பந்தம் நடைமுறையில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் கனடா மெக்சிகோவுடனான அமெரிக்காவினுடைய வர்த்தக பிரச்சினையை தீர்ப்பதே பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் கிய தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிவின் மூலம் ஒப்பந்தம் அடுத்த 10 ஆண்டுகள் வரை ஆண்டுதோறும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், அந்த காலப்பகுதிக்குள் புதிய நீடிப்பு ஒப்புதல் பெறாவிட்டால் ஒப்பந்தம் காலாவதியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கனடா அமெரிக்கா வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் மற்றும் மெக்சிகோ பொருளாதார அமைச்சர் அமெரிக்க பொருளாதார அமைச்சர் கிய ஜெமிசன் ஆகியோர் காணொலி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவும் மெக்சிகோவும் தற்போதைய ஒப்பந்தத்தை மேலும் 16 ஆண்டுகளுக்கு நீடிக்க விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒப்பந்தம் இப்போது இருக்கின்ற நிலையில் இருக்காது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர் மாற்றங்களை செய்ய விரும்புகின்றார். அதே நேரத்தில் பேரம் பேசலுக்காக அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் இந்த ஒப்பந்தம் இதுவரையில் புதுப்பிக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
5: Everything okay, no problem undichu nam.
6: Bar kalam closing da, adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: இருப்பவர்கள்
8: உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர். சின்மயி புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? நெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

CMR தமிழ் FM 101.3 செய்திகள். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கூறல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஒரு மாதத்துக்கும் மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகன

0: நிலங்களை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 வயதான மிச்சல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பிறகு போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தொடங்கும் என்று மத்தியஸ்த நாடான கட்டார் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வெனிசுலா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதையும் நோக்கமாக கொண்ட முன்மொழிவின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு 5% பங்குரிமையை வழங்குவது குறித்து OpenAI விவாதித்து வருவதாக ஃபைனான்சியல் டைம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஃபரூகாபாத்தில் உள்ள 125 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குரு சிங் சபா சாஹிப் குருத்வா இடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இந்தியா அந்த நாட்டில் மத சிறுபான்மையினரையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் திட்டமிட்டு குறிவைக்கும் செயலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
4: பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் இளம் சாவடி
5: 2026
4: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 தேதிகளில்
5: 1495 சாண்டல்வுட் பார்க்வே பிரம்டனில் வெள்ளி த வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை அரோசை, ஞாயிற்றுக்கிழமை செவன் நாட் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமவா புகழ்
6: அக்ஸியா சிப் குமார்,
5: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
7: வணக்கம்.
8: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
7: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
8: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
7: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
8: 416-818-8140
7: உங்கள்
9: வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.

0: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வத்தை தொடர்பு கொள்ள 416-268-0155 416-268-0155 உங்கள் வீட்டு அடமான கட்டணை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சலிடேஷன் மூலம் பல கடன்களை உண்டாக்கி கடனை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜஸ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத் தருகின்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மற்றும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோர்கேஜை நீங்கள் பெற உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அழையுங்கள். 416-268-0155 416-268-0155
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
3: தற்போதைய சாலை நிலவரம் பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். சில பகுதிகளில் லேசான மழை பெய்து கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பகுதிகளில் கடும் வெப்பநிலை நிலவுகின்றது.
5: It's a busy drive out there as you're making your way out on the DVP southbound just before Bayview Bloor. We still have the right shoulder blocked there with a stalled vehicle. Northbound also slow going up to the 401 ramps. You will also encounter some slowdowns if you're making your way out currently on the 401 itself. It's collision free but heavy eastbound from the airport to Yorkdale and westbound from the 404 through to Yonge. If you're out on the 409 eastbound at Atwell, we still have that collision affecting two right lanes. A very heavy go, and keep that in mind. Any updates to the course of your drive today, you can give us a call at 1-833-NOW-SLOW. And just a friendly reminder for your afternoon commute, we have a lot of road closures in effect starting at 3 p.m. for the soccer game, so keep that in mind and plan ahead for this afternoon. Cleaning out your space, donate reusable items like clothing, shoes, and books at a community environment day. Find an event near you at toronto.ca/environment_days. With the latest traffic, I'm Samantha Diaz.

ஆடி தலையாட பொண்ணும் பையனோ விளையாட கூடி நிற்கிற உருசனோ கொண்டாட போகுதையா.

0: நேரம் காலை 7:50 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். 8 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 26°C, சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. அத்தோடு டொரண்டோ பெரும்பாகத்திற்கு செம்மஞ்சள் வெப்பநிலை எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய ஒப்பநிலை 35°C, குறைந்த வெப்பநிலை 23°C, இடையிடையே ஆங்காங்கே லேசான மலைத்தூரல்களையும் காணக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வார இறுதி நாட்கள் வரையில் வெப்பநிலை உயர்வாகவே இருக்கும். அதே நேரத்தில் சில பகுதிகளில் லேசான மலைத்தூரல்களையும் காணக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: ஜெயதுர்கா தேவஸ்தான மகோத்சவ பெருவிழா June 28 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தினமும் காலை மாலை விசேட பூஜைகள், அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை. July 7 செவ்வாய் மஞ்சம், 10 வெள்ளிக்கிழமை இரவு சப்பர திருவிழா, 11 சனிக்கிழமை தேர் திருவிழா, July 12 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கம். அம்பாளின் அருளாசியை பெற அனைத்து அடியார்களையும் அழைக்கின்றனர். ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-08 டூ ரோட், மிசிசாகா, 905-612-1856, hindumission.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: வணக்கம்.
7: 20 மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
6: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
7: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
6: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
7: 416-818-8140, 416-471-9118.
6: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: FM புத்தம் புதி காலை.
1: CMR தமிழ் FM இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
3: ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் தற்போது நியூ பிரன்ஸ்விக், நோவா ஸ்கோஷியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலேண்ட் வரையிலும் வெப்ப எச்சரிக்கைகளை கனேடிய சுற்றுச்சூழல் துறை விடுத்திருக்கின்றது. இந்த வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் வார இறுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவின் சிட்டி ஹாலில் உள்ள நேத்தன் பிலிப்ஸ் சதுக்கத்தில் நடைபெறவிருந்த ஃபீஃபா உலகக்கோப்பை பார்க்கும் நிகழ்வுகளையும் இந்த கடுமையான வெப்பம் பாதித்திருக்கின்றது. கனடா மற்றும் மெக்சிகோவுடனான தனது வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவில் அமெரிக்கா புதுப்பிக்காது என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்று முன்னர் கூறியிருந்த நிலையில் கனடாவும் மெக்சிகோவும் ஆர்வம் காட்டியிருந்தன. பேச்சுவார்த்தை இருக்கும் வரை ஜூலை 1 காலக்கெடுவை தாண்டுவது ஒரு பெரிய விடயமல்ல என்றும் கல்கரியைச் சேர்ந்த ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். கல்கரியைச் சேர்ந்த பல்கலைக்கழக ஆய்வாளர் காலோ டேட், டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் உள்ள சிலர் அமெரிக்கா இன்னும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மதிக்கின்றது என்று கூறியதாகவும், தனக்கு சாதகமான நிலைமையை மாற்றிக்கொள்ள ஜனாதிபதி பகிரங்கமாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக வரி தொடர்பான நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஈரான் போர் ஆகியவற்றின் விளைவுகளினால் கடல்வழி வணிக கட்டணங்கள் கடந்த 4 இல்லாத அளவுக்கு உயர்ந்திருப்பதாக, நுகர்வோர் மீது இது தாக்கத்தை செலுத்தியிருப்பதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாத இறுதியில் பல நாடுகளின் மீது அமெரிக்கா புதிய வர்த்தக வரிகளை விதிக்கக்கூடும் என்பதனால் அதற்கு முன்னதாகவே சரக்கு போக்குவரத்தை முன்பதிவு செய்ய சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் முற்படுவதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சரக்கு போக்குவரத்து தளமான ஃப்ரெஜேட்டர்ஸின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் ஜூடோ லெவின் இந்த தேவை அதிகரிப்பே போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்தி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலையேற்றம் மற்றும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதனால் கப்பல்கள் மற்றும் பணியாளர்களின் இருப்பு குறைந்திருப்பது ஆகியவையும் இந்த கட்டண உயர்வுக்கு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பனாமா கால்வாயை சீனா கைப்பற்ற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் அமைந்திருக்கின்ற பனாமா கால்வாய் கரீபியன் கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் வகையில் 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்திருக்கின்றது. இந்த கால்வாய் உலகின் கடல்சார் வணிகத்தில் 5%, அமெரிக்காவின் வர்த்தகத்தில் 50% கால்வாய் வழியாகவே நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகிறது. உலகின் முக்கிய கடல்சார் வணிகத்திற்கான இணைப்பாக இந்த கால்வாய் அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவினால் வெட்டப்பட்ட இந்த கால்வாய் நீண்டகாலம் அமெரிக்காவினால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. 1977 செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கால்வாயை நிர்வகிக்கும் உரிமையை 1999 பனாமாவுக்கு அமெரிக்கா வழங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 14,000 கப்பல்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக செல்லுகின்றன. அமெரிக்காவின் கப்பல்களில் சுமார் 75% பனாமா கால்வாய் வழியாகத்தான் சென்று வருகின்றன. இதற்காக பனாமா பெரும் கட்டணத்தை அமெரிக்காவிடம் வசூலிக்கின்றது. அமெரிக்காவின் வரிப்பணத்தில் இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது என்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார். இந்நிலையில் சீனாவின் ஆதிக்கத்தில் இருக்கும் பனாமா கால்வாயை அமெரிக்கா கைப்பற்றும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். தாய்லாந்தில் 11 சிறுவன் ஒருவர் தனது பெற்றோரின் வாகனத்தை ஓட்டிச் சென்று பௌத்த மத ஊர்வலம் ஒன்றின் மீது மோதியதில் 8 உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது மற்றும் 10 காயமடைந்தனர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். வடகிழக்கு முக்தான் மாகாணத்தில் புனித பயணம் மேற்கொண்டிருந்த 35 மற்றும் 5 பக்தர்கள் அடங்கிய குழுவினர் வீதியோரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்டவர் ஒரு சிறுவன் எனவும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அந்த வாகனம் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையின் தளபதி மேஜர் ஜெனரல் பைரோஜ் தைசர் தெரிவித்திருக்கின்றார். சிறுவனின் பராமரிப்புக்கு யார் பொறுப்பு என்பதனை தீர்மானித்து அதற்கேற்ப சட்ட நடவடிக்கைகளை தொடர இருப்பதாக அந்த சிறுவனின் பெற்றோரை நேரில் வருமாறு காவல்துறை அழைப்பு விடுத்திருக்கின்றது. சியட்டில் விளையாட்டரங்கில் பெல்ஜியத்துக்கும் செனகலுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் குழு 32 சுற்று ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் 2 பின்னிலையில் இருந்த பெல்ஜியம் அணி மேலதிக நேரத்தின் போது 6 நிமிடத்தில் அணித்தலைவர் யூரி ஏமல் புகுத்திய பெனால்டி மூலமாக 3-2 என வெற்றி பெற்று 16 அணிகள் சுற்றில் விளையாட தகுதி பெற்றிருக்கின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. ஜே.ca.
4: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் ஜே.ca அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
5: July 4
2: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் குஸ்மா ஒப்பந்தம் நிறைவுக்கு வருகின்ற நிலையில் இது தொடர்பான புதுப்பிப்பு தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் ஒரு கிடப்பில் போடக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதிலும் இந்த குஸ்மா ஒப்பந்தத்தில் கூடுதலான பேரம் பேசல்களை நடத்துவதற்காக டொனால்டு டிரம்ப் ஒரு நாடகத்தை ஆடுவதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் கனடா தரப்பும் மெக்சிகோ தரப்பும் தொடர்ந்து அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தொடர்ந்தும் தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தொடர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும், ஒருவேளையில் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டால் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் இது தொடரும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இறுதியாக வெளிவந்த தகவலின் அடிப்படையில் டொனால்டு டிரம்ப் தற்போது இருக்கின்ற மாதிரியான ஒப்பந்த வரைவு என்பது புதுப்பிக்கப்பட மாட்டாது என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதுகுறித்த விவரங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இந்த குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். இருந்த போதிலும் அதற்கான காலக்கெடு என்பது இப்பொழுது நிறைவடைகின்ற சூழலில் இந்த குஸ்மா ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தாலும், அமெரிக்காவும் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. இருந்த போதிலும் இப்பொழுது இருக்கின்ற ஒப்பந்தமானது அதே போன்று தொடராது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இது என்ன விடயத்தை சொல்ல வருகின்றது? குறிப்பாக இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுமா இல்லையா?
1: இல்ல, நிச்சயமாக இந்த இப்பொழுது இருக்கின்ற ஒப்பந்தம் என்பது 2036 வரையிலான காலக்கெடுவை கொண்டதாகவும், அதனை இன்னும் ஒரு 16 மேலும் நீடிப்பதற்காக கனடாவும் மெக்சிகோவும் இந்த ஒப்பந்தத்தின் வரைவுகளை எதிர்பார்ப்பதாகவும் இருந்த நிலையில், இந்த ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி டிரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இந்த ஒப்பந்தம் அவருடைய அரசியல் பேரம் பேசலுக்கான ஒரு நகலாக மாறுகின்றது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்க்க போனால், இந்த ஒப்பந்தத்தை இவர்கள் காலாவதியாக்குவதானால் சுமார் 6 கால கெடு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்து இவர்கள் அதிலிருந்து வெளியேறுவதாக இருந்தால் அதன் பாதிப்பு கனடா மற்றும் மெக்சிகோவை ஒத்ததாக அமெரிக்காவிற்கு இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே அதனை ஒரு மாற்றி தனது, அதாவது வந்து கனடாவிற்கு உள்ள ஆபத்து என்னவென்றால், இந்த டொனால்டு டிரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட டாரிஃப் எனப்படுகின்ற சுங்க வரி உள்ள பொருட்கள் பலவும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வருவதால், இந்த ஒப்பந்தம் இருக்கும் வரை அந்த வரிகள் என்பன விதி அந்த பொருட்களுக்கு ஏற்புடையதாக இருக்க மாட்டார். எனவே அவற்றில் இருந்து சில பொருட்களை தவித்து, குறிப்பாக அலுமினியம் மற்றும் இந்த லம்பர் எனப்படுகின்ற மர ஏற்றுமதி மற்றும் பால் மற்றும் இறைச்சி ஏற்றுமதி போன்றவற்றிற்கான விடயங்களில் இவ்வாறான வரிகள் உயர்த்தப்படுகின்ற பொழுது கனடா ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க போகின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் அந்த வரிகள் என்பன எந்த அளவிற்கு உயர்த்தப்பட போகின்றது என்பதை தீர்மானிக்கின்ற பேச்சுவார்த்தைகளாக அல்லது அவற்றில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய பேச்சுவார்த்தைகளாக இது தொடரப்போகின்றது என்கின்ற ஒரு தாற்பயம் தான் உண்மை. அதாவது எவ்வாறு அதனை கூறலாம் என்றால், இந்த செப்டம்பர் மாதம் 1 இந்த லேபர் தொழிலாளர் தினம் எனப்படுகின்ற நாளுக்குள் இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் பொழுது அது அவருக்கு டொனால்டு டிரம்பிற்கு அடுத்து வரும் தேர்தலில் ஒரு ஆகுதியாக இருக்கும். அவ்வாறு அதன் பலன் என்பது தன்னால் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கின்ற ரீதியில் அவ்வாறான ஒரு நிலையில் அவர் செயற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனைத்தான் குறுங்கள்.
0: இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்பொழுது இந்த ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒப்பந்தமாக இது காய்ச்சாத்திரப்பட்டால், மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால், ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிலைகளில் மாற்றம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதோடு டிரம்ப்னுடைய இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்த்தால், அவர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயத்தை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஒப்பந்தமே ஒரு வருடத்துக்கு ஒரு கால புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக மாறுகின்ற பொழுது என்னென்ன மாற்றங்களை அவர் மேற்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக இதனால் மெக்சிகோ மற்றும் கனடா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா?
1: இல்லை, நிச்சயமாக அதனை, அதாவது வந்து ஒவ்வொரு வருடமும் புதுப்பிப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம். ஏனென்றால் ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 6 தேவைப்படுகின்ற காலத்தில் அவ்வாறான ஒரு நிலைக்கு கனடாவும் மெக்சிகோவும் இணங்காது. ஆனால் ஆண்டுகளை குறைக்கக்கூடிய வகையில் அவை செல்லலாம். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் சில வேளைகளில் இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த மிட்டேர்ம் எனப்படுகின்ற இடைத்தேர்தல் காலத்திற்கு பிறகு கூட இது புதுப்பிக்கக்கூடிய சாத்தியக்கூடிய இருக்கின்றது. உண்மைத்தன்மை என்னவெனில், ஆம், இன்று இது காலாவதியாகின்றது, அடுத்த எவ்வளவு காலத்திற்கு இது செல்லும் என்பது தெரியாது. ஆனால் இந்த 2036 வரையிலான கால ஒப்பந்தத்திலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டுமானால், அந்த குறிப்பாக இன்று என்று கூறுங்கள், இன்றிலிருந்து வெளியேற வேண்டுமானால் 6 மாதங்களுக்கான ஒரு அதாவது முன்னறிவித்தலை தர வேண்டும். அவ்வாறான முன்னறிவித்தல் தரப்படுகின்ற பொழுது அது பேச்சுவார்த்தை காலமாக மாறும். அந்த பேச்சுவார்த்தை காலத்தில் இவர்களுக்கு இடையே விட்டுக் கொடுப்புகள் ஏற்பட வேண்டிய தன்மை இருக்கின்றது. என்று சொன்னால், இந்த நாடுகளும் அந்த 3 நாடுகளும் எல்லைகளை கொண்டவை, அவற்றின் பொருளாதாரம் என்பது ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்றது என்கின்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு புதிய வரியை விதிக்க முடியாத, அதாவது வந்து கனடாவின் ஏற்றுமதிகளுக்கு ஏற்புடைய வரியை மீறி அவர்கள் விதிக்க முற்படும் பொழுது, நிச்சயமாக கனடாவில் இருந்து அதற்கு எதிர்வினியான ஒரு மாற்றம் ஒன்று அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். எனவே இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த நிபுணர்களின் பங்கு பெற்றதுடன், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அரசியல் சார்ந்த பேச்சுவார்த்தையாக மாத்திரம் இது இடம்பெற முடியாது. ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது என்னவென்றால், இந்த நாஃப்டா என்கின்ற ஒப்பந்தம், முன்னர் ஏற்கனவே அமலில் இருந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைத்து இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்திற்கு வழி சமைத்தவரே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக இருந்தால் அதற்குரிய மாற்று சக்திகளை தீர்மானிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் இருக்கின்றது. குறிப்பாக கனடாவில் இருந்து புறப்படும் பொருட்கள் எங்கே இருந்து புறப்பட போகின்றன, மெக்சிகோவில் இருந்து செய்யப்படும் உற்பத்திகள் எங்கே இருந்து செய்யப்பட போகின்றன போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆராய வேண்டும். எனவே உடனடியாக இதற்குரிய வெற்றி என்பது யாருக்கு கிடைக்க முடியாததாகவும், அதேவேளை இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் அவர்களால் ஈடுபட முடியும் என்கின்ற ஒரு துணிவுடன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுகின்றார்களா என்றால், இல்லை, மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும், அந்த மாற்றங்களை தனது வெற்றியாக அவர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் போன்ற பல இந்த உள்ளடக்கைகள் இதில் இருக்கின்றன. எனவே இது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். இப்பொழுது அந்த ஒரு முதல் ஆரம்ப புள்ளியாக, இல்லை நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம் என்பதை கூறியிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவர் பல கருத்துக்களில் இதை தெரிவித்திருந்தார். எனவே இதில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்குரிய காலக்கெடு என்பதில், ஒன்று தொழிலாளர் தினத்தை ஒட்டியதாக செப்டம்பர் 1 அல்லது நவம்பர் 6 இடம்பெறப் போகின்ற இடைத்தேர்தலை ஒட்டியதாக மாற்ற வேண்டிய தேவையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. என்று சொன்னால், இப்பொழுது அதாவது வந்து எண்ணெய் என்பதை அல்லது எரிபொருள் தேவையின் பயன்பாடு அல்லது எரிபொருள் பொருளாதாரம் எவ்வாறு அமெரிக்காவை பாதிக்கும் என்பதை ஈரானிய போர் காட்டியது. ஈரானிய போரின் பொழுதான ஹெர்முஸ் நீரிணை பாவிப்பு இல்லாத பொழுது அமெரிக்காவின் கூட பொருள் அந்த எரிபொருளின் விலை என்பது உச்சநிலையை அடைந்தது. இவ்வாறான தன்மைகள் ஏற்படுகின்ற பொழுது அதன் உண்மைத்தன்மை என்னவென்றால், எரிபொருளுக்காக அமெரிக்கா வேறு நாடுகளை தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதில் முக்கியமான நாடாக கனடா மாறி இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கனடாவின் பெரும்பான்மையான இந்த மசகு அல்லது இந்த மண் எண்ணெய் என்பது, மண் கலந்த மசகு எண்ணெய் என்பது அமெரிக்காவிற்கு தான் சென்று தூயதாக்கப்படுகின்றது. எனவே பல தேவைகளை தன்னகத்தை கொண்ட அமெரிக்கா ஒரு தன்னிச்சை முடிவாக இதில் செயற்பட முடியாத ஒரு தன்மை பட்டரத்தனமாக தெரிகின்றது என்பதுதான் உண்மை.
0: பேச்சுவார்த்தை தொடர்கின்ற பட்சத்தில், இது அந்த பேச்சுவார்த்தை தொடர்கின்ற காலப்பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? உடனடியாக தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தில் தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது முன்னர் எவ்வாறான செயற்பாடு இருந்ததோ அது நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
1: அந்த தாக்கம் வருவதற்கான காலக்கெடு என்பது நிச்சயமாக, நான் குறிப்பிட்டது போல, 6 மாத கால அவகாசம் அல்லது சில வேளைகளில் அதற்கு முன்னதான, அதாவது வெளியேறவில்லை நாங்கள் தொடரப்போகின்றோம் என்று கூறினால், அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் அந்த 2 நாடுகளும் ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதன் தாக்கம் என்பது சில வேளைகளில் சில மாதங்களில் தெரியக்கூடியதாக மாறும். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அதாவது வந்து பால் மற்றும் இறைச்சிகள் அல்லது மரப்பொருட்கள் மற்றும் அலுமினியம் போன்றவை ற்கான சந்தைகளை கனடா தேடுகின்றதா என்றால், ஆம், கனடா தேடுகின்றது. அவற்றை அவர்கள் வேறு நாடுகளுக்கு செலுத்தும் கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இதே அளவு தொகையில் அது செல்ல முடியுமா என்றால், அது ஒரு கேள்விக்குரிய

0: நேரடியாக நிறுத்துமாறுகின்ற முக்கியமானதாக இருக்கிறது. நிறுத்தினால் அவர்களுக்குரிய மாற்று சந்தை எது என்பதையும் அவர்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இரண்டு தரப்பிற்கும் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் பொருளாதார மந்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு அது செல்லலாம் என்கின்ற பயம் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கனடாவின் தற்போதைய நிலையின் பிரகாரம் அது ஒரு தத்தளிக்கின்ற பொருளாதாரத்தில் இருக்கின்றது. அது இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை நோக்கி செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
1: இப்பொழுது அமெரிக்காவோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமாக மெக்சிகோவும் கனடாவும் சொல்லுகின்ற விடயம், இது 16 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறது. இது சாத்தியமான ஒன்றாக தற்போதைய சூழலில் இருக்கும் என்று கருதுகிறீர்களா?
0: இல்லை, இவருடைய ஆட்சி காலத்தில் தான் செய்கின்ற வேலைகளில் ஒரு மாற்று வேலையாக இதனை இவர் எடுக்கப் போகிறார். இவ்வாறு கூறுங்கள், டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு பண அபிலாசைகளும் தனது பக்க வாத்தியங்களின் அல்லது தனது துணை நபர்களின் வளர்ச்சியும் முக்கியமானதாக இருக்கின்றது. அமெரிக்கா என்கின்ற தேச நலத்திற்கு மேலாக கனடா இப்பொழுது ஒரு பெரிய பாலத்தை தனது செலவிலேயே முற்றுமுழுதாக கட்டி அதன் அரைவாசியை அமெரிக்காவின் பாவனைக்காக அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு விடுவதாக கூறிக்கூட அந்த பாலம் என்பது இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த பாலத்திற்காக செலவழிக்கப்பட்ட பணம் என்பது பல மில்லியன்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், தற்பொழுது இருக்கின்ற இந்த விண்சவரில் உயரத்தில் இருக்கின்ற பாலம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் நட்பு வட்டாரத்தில் அல்லது டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் கட்சி பிரச்சாரங்களுக்கு மில்லியன்கள் டாலர்களை கொடுத்த ஒருவருக்கு ஒருவரின் தனிப்பட்ட நபரின் பராமரிப்பின் கீழ் இருக்கின்றது. இப்பொழுது உள்ள புதிய பாலம் திறக்கப்பட்டால் இந்த தற்பொழுது இருக்கின்ற பாலத்தின் பாவனை என்பது மிகவும் குறைவாக இருக்கும். அதன் பொழுது அவர்களுடைய வருவாய் குறைந்துவிடும். அதற்காகவே டொனால்டு ட்ரம்ப் இந்த பால அதாவது பால திறப்பு விழாவை ஒத்திவைத்துக் கொண்டு வருகின்றார். பல மாதங்களாக இது இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது. விண்சரில் உள்ள இந்த பாலம் தொடர்பான விடயம் இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், அமெரிக்கா என்கின்ற தேச நலத்தை விட டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஆதரவை எட்டியதாகவே அவர் தனது செயற்பாடுகளை கொண்டு செல்கின்றார் என்கின்ற உண்மையை காட்டுகின்றது. இதை ஒரு உதாரணமாகத்தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம். இது போன்று பல உதாரணங்கள் இருக்கின்றன. எனவே அவரை பொறுத்தவரையில் அவர் தனி மனித அபிலாசைகளை அல்லது தனி பணக்காரர்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தும் ஒருவராக இருக்கின்றார். அதற்கான உதாரணமாகத்தான் நாங்கள் இந்த விண்சர் புதிய பாலம் தொடர்பான விடயத்தை பார்த்தோம். என்றால் அதற்கான முழு பணத்தையும் கொடுத்தது கனடா, அதனை நிர்மாணித்தது கனடா, ஆனால் அரைவாசி பங்கு என்பது அமெரிக்காவிற்கு. இருந்தும் பலாபலங்கள் என்பன இரு நாடுகளுக்குமாக இருந்து கூட அமெரிக்கா அதனை தள்ளி போட்டு வருகின்றது. அது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் காணலாம் என்பதுதான் உண்மை.
1: நீங்கள் கூறிய உதாரணம் போன்று பல உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். தற்பொழுது இந்த ஈரான் இஸ்ரேல் போர் என்பது ஒரு புறம் இருக்க, ஏனைய அழுத்தங்கள் இப்பொழுது மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அவர் இன்றைய தினம் பனாமா என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பனாமாவை சீனாவினுடைய ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க தான் விடமாட்டேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு கனடாவின் மீதும் அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இருக்கப்போவது இதனூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறான அழுத்தங்கள் வருகின்ற பொழுது கனடா எவ்வாறான உத்தியை இந்த குஸ்மா விவகாரங்களில் கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
0: இல்லை, அதற்குரிய பலன்கள் அல்லது அந்த எவ்வாறான உத்திகள் என்பதுதான் இந்த அரசை கூட கொண்டு செல்ல போகின்றன. இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மைக்கு மக்கள் திரும்புகின்றதற்கான காரணங்களாக தற்பொழுது பார்க்கக்கூடியது, அரசு பல திட்டங்களை முன்கொண்டு வந்தாலும் அல்லது அரசு பல திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டாலும் இந்த மக்களுடைய பிரதிபலன்கள் அல்லது பலாபலன்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற தன்மை இன்று கனடாவில் அவர்களுக்கு நேரடியாக விளைவுகள் தெரியாதனவையாக இருக்கின்றன. எனவே இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை கனடா எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதை மக்களுக்கு விளக்கி அதன் மூலமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு தலைவராகத்தான் காணி இருப்பார். என்றால் அவருக்கு அதாவது வந்து இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளில் முக்கியமானவையாக இருக்கின்றது, இந்த மக்கள் உடனடி பலாபலன்களை பெறவில்லை அல்லது மக்களுக்கு முற்றுமுழுதாக இந்த திட்டங்களின் அந்த விளைவுகள் என்பன தெரியப்படுத்தப்படவில்லை என்று. எனவே ஒரு நேர்முகத்தன்மை பேணும் நிலையை காணி அவர்கள் இந்த விவகாரத்தில் கொண்டு இது தொடர்பான செயற்பாடுகளை கொண்டு வருவார். இங்கே குறிப்பாக நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இதனால் பாதிக்கப்பட போகின்ற

0: மாகாணங்களின் பொருளாதாரம் என்பது ஈடான வைக்கின்ற ஒரு பொருளாதார சிக்கலை கொண்டவர். குறிப்பாக நீங்கள் ஒன்றாரியோ மாகாணத்தை எடுத்து பார்த்தீர்கள். ஆனால் ஒன்றாரியோ மாகாணம் என்பது அமெரிக்காவிற்கு மின்சாரம் வழங்குகின்ற முக்கிய மாகாணங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, இந்த பொருளாதார நிலைகளில் பல வீதமான அல்லது 50க்கு மேற்பட்ட வீதமான விவகாரங்களை தன்னகத்தை கொண்டதாக இருக்கின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா போன்றவை கூட பல முக்கிய கியூபெக் கூட பல முக்கிய நிலைகளை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும் என்றால் மாகாண அரசியலில் அல்லது மாகாண பொருளாதாரங்களில் அவை மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே இது ஒரு ஒட்டுமொத்த குழுவாக மாகாண முதல்வர்களும் மத்திய அரசும் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் செயற்படுகின்ற தன்மையை கொண்டு வர வேண்டிய தேவை காணியவர்களின் அரசுக்கு இருக்கின்றது. அதனை அவர்கள் உடனடியாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை கூட நாங்கள் கொள்ளலாம்.
1: நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துகொண்டமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகொண்டமைக்கு நன்றி.
0: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration.
3: Sema Telefem. Puttam Pudi Kale.
2: CMR Tamil FM. 101.3 Seidhigal.
1: ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய பதிவாளர் நாயகம் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: பிரம்டன் தமிழொன்றியம் பெருமையுடன் விளங்கும் இளம் சாவடி
1: 2026
0: பிரம்டன் சர்க்கஸ் சென்டரில் ஜூலை 10, 11, 12 திகதிகளில்
1: 14.95 சென்ட்ரல் பார்க்வே பிரம்டனில் வெள்ளி தி வெண்ட் இசைக்குழு, சனிக்கிழமை ஆரோசை, ஞாயிற்றுக்கிழமை 7 Knot இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி. சரிகமபா புகழ்
2: அக்ஸியா சிப் குமார்,
1: ராம் மகாராஜபுரம், சூப்பர் சிங்க புகழ் செம்மை சிவகுமார், இன்னும் பல கலை பண்பாட்டு நிகழ்வுகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
0: கோடை காலத்தின் குதூகலம் அனைவரும் திரண்டு வருக.
3: வணக்கம்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனிதநேய சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் வாழும் கலை அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஜேர்னி வித்தின்.
3: இந்த மாற்ற பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் ஆன்மீக வழிகாட்டி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பங்கேற்கின்றார்.
4: மிசிசாகா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சென்டரில் மன அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க
3: பதிவு மற்றும் தகவல்களுக்கு
4: 416-818-8140, 416-471-9118.
3: ஜர்னி வித் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
5: பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
7: தமிழை இங்கு கொட்டி தீரா
4: ஆண்ட்ரியா,
7: ஓ சொல்றியா
4: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462. 416-990-2462.

0: மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்ற ஃபீஃபா உலகக்கிண போட்டிகளினுடைய போட்டி முடிவுகள் ரசிகர்களுக்கு மேலும் விருந்து படைக்கக்கூடிய ஆட்டங்களை தொடர்ந்து வரப்போகின்ற நாளில் தரப்போகின்றது என்பதனை கூறிக்கொண்டிருக்கின்றது. நேற்று சிறப்பான போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. மிக முக்கிய அணிகள் மோதிய போட்டிகளாக நேற்றைய போட்டிகள் அமைந்திருந்தன. குறிப்பாக இங்கிலாந்து அணிக்கும் கொங்கோ அணிக்கும் இடையிலே நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி 2 கோல்களை அடித்திருந்தது. கொங்கோ 1 கோலை போட்டிருந்தது. இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகின்றது. அதேபோன்று பெல்ஜியம் செனகல் இடையே இடம்பெற்ற போட்டி மிகவும் விறுவிறுப்பாக அமைந்திருந்தது. காரணம், முதலில் செனகல் தான் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த ரசிகர்கள் பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றதை எவ்வாறு கொண்டாடினார்கள் என்பதனை நேற்றைய போட்டியினுடைய முடிவு காட்டியிருந்தது. அதேபோன்று அமெரிக்காவுக்கும் பொஸ்னியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற போட்டியில் அமெரிக்கா 2 கோல்களை போட்டு வெற்றி பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்க அணியும் வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக 3 போட்டிகளை நடத்தக்கூடிய நாடுகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா, இந்த 3 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்ற நிலையில் இன்றும் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த விவரங்களையும் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். கனேடிய கால்பந்தாட்ட நடுவர் கணேஷ் அவர்கள் காலை வேளையில் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் ராம், சந்திப்பதில் மகிழ்ச்சி.
0: முதலில் நேற்று மிகவும் விறுவிறுப்பாக அமைந்த போட்டி பெல்ஜியம் செனகல் இடையிலே இடம்பெற்ற போட்டி, இந்த போட்டியை பற்றி பேசுவோம்.
1: நிச்சயமாக, அதாவது செனகல் அணி ஒரு ஆப்பிரிக்கன் சாம்பியன்ஸ். நேற்று தினம் எதிர்பார்த்தார்கள் 2-0 என்று முன்னணியில் தேர்ந்தார்கள். அதுதான் உண்மையிலேயே பரிதாபமான விஷயம் செனகல் ரசிகர்களுக்கு. ஏன்னா 2-0 என்று முன்னணியில் தேர்ந்தார்கள். பிறகு அதைத் தொடர்ந்து பெல்ஜியம் அணி 2-2 என்று சமப்படுத்தியது 90 நிமிடங்களில். அடுத்து வந்த எக்ஸ்ட்ரா டைமில் பெல்ஜியம் அணி 3-2 என்று கோலை போட்டு செனகல் அணியை வெற்றி பெற்றது. இந்த வெற்றி வந்து உண்மையிலேயே செனகல் அணிக்கு, அதாவது வெற்றி மட்டுமில்லை, அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வெற்றியாக தான் அமைந்தது. என்ன சொன்னால், 120 நிமிடங்கள் மட்டும் எந்த ஒரு 2-2 ரீதியிலே பெல்ஜியம் அணியும் செனகல் அணியும் திறமையான போட்டியிட்டன. அதே நேரத்தில் பெல்ஜியம் அணியினுடைய பழைய பெரும் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய லூகா அவர்கள் அவர்களை இறக்காம பெஞ்சில் வைத்திருந்தார்கள். தேவையான நேரம் இறக்கவும் உண்டு. அது தருணம் அளித்தது என்று சொன்னால், அவர் 86 நிமிடம் தான் கோல் அடித்தார். அதே நேரத்தில் செல்லல்மேன் அவர்கள் 89 நிமிடத்தில் கோல் அடித்தார். பாருங்கள், 90 நிமிஷத்தில் இந்த ஆட்டத்தின் இந்த விறுவிறுப்பு எப்படி இருந்தது. ஆனால் 120 நிமிடத்தில் எக்ஸ்ட்ரா வழங்கப்படும் 5 நிமிடத்தில் இறுதி நிமிடத்தில் மிகவும் பாவம் ஒரு பெனால்டி, அது பெனால்டியை நடுவர் விஏஆரில் பார்த்துவிட்டு மீண்டும் அறிவித்தார் அது பெனால்டி என்று சொல்லி. அது பெனால்டி மூலம் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகாலை வெற்றி பெற்றது. செனகால் வாசிகர்கள் மிகவும் அழுதார்கள் தான் சொல்லுவோம். என்று சொன்னால், அரும்பட்டில் இப்படி ஒரு மச்சில் கிடைத்தது. அடுத்தது மற்றது முக்கியமான அடுத்த முக்கியமான ஆட்டம் கொங்கோ அணி இங்கிலாந்து அணி திணறடித்தான் சொல்ல வேண்டும். கொங்கோ அணி முதலில் கோலை போட்டு, அதாவது 7வது நிமிடத்திலே இங்கிலாந்து அணிக்கு எதிராக கொங்கோ அணி சிப்பிங்கா அவர்கள் கோலை போட்டு கொங்கோ அணியை முதலெடுத்து வைத்தார். 75 நிமிடங்கள் வரை எந்தவித கோலையும் இங்கிலாந்து அணி வெல்லவில்லை. கொங்கோ அணி ரசிகர்கள் ஆடி பாடி காலமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தாங்கள்லாம் அடுத்த சுற்றுக்கு போக போறோம், இங்கிலாந்து அணியை இப்படித்தின பெருமை என்று சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அணித்தலைவர், இங்கிலாந்து அணித்தலைவர் ஹாரி கேன், அது யூரோப்பிலே இந்த முறை 53 கோல்களை அடித்தவர். பயமஞ்சின் சார்பாக புண்டஸ்லிகாவில் விளையாடும் ஹையஸ்ட் கோலர் ஸ்கோரர் அண்ட் யூரோப்பில் ஹையஸ்ட் ஸ்கோரர் அண்ட் பெருமையை பெற்றவர். அவர் 75வது நிமிடத்தில் கொங்கோ அணிக்கு பதில் சொன்னார். மிகவும் ஒரு சாதுரியமான ஒரு கோலை அடித்து 75வது நிமிடத்தில் சமப்படுத்தினார். அடுத்து 86வது நிமிடத்தில் மீண்டும் அறிக்கையினவர்களே ஒரு திறமையான ஒரு பந்து அதை தான் கொடுத்து பாசை கொடுத்து திருப்பி பாசை வாங்கி கோலை அடித்து கொங்கு அணியை 2-1 என்று 86வது இடத்தில் தோற்கெடுத்தார். ஆகவே இந்த ரெண்டு நாட்டங்களும் உண்மையிலேயே இந்த ரெண்டு நாடும் கொங்கோ நாடும் சரி உண்மையிலே கொங்கோ நாடை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இம்முறை உலகக்கண போட்டியில் கலந்து கொண்டும் முதல்முறையாக சிறந்த பருவநிலை கொடுத்தது மட்டுமில்லை, 32 என்ற வேண்டது மட்டுமில்லை, இங்கிலாந்து அணியை 75 நிமிடங்கள் மட்டும் தாங்கள் வெற்றி என்ற இதில் வைத்திருந்தது.
0: இந்த நிலையில் இப்பொழுது மூன்று போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றன. இன்று டொரண்டோவை பொறுத்தவரையில் கடும் வெயிலாக இருக்கின்ற ஒரு நிலையில் தான் போட்டிகளும் நடைபெறுகின்றன. ரசிகர்கள் பல இடங்களுக்கு சென்று திரைகளில் கூட போட்டிகளை பார்க்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டாலும் அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி பார்க்க வேண்டிய அல்லது உள்ளரங்கை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஸ்பெயின் ஆஸ்திரியா அணிகள் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மோதுகின்றன. அதேபோன்று போர்ச்சுக்கல் குரோஷியா அணி 7 மணிக்கு மோதுகின்றது. சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா அணி 11 மணிக்கு மோதுகின்றது. இந்த போட்டிகள் பற்றி என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்?
1: போர்ச்சுகல் குரோஷியா அணி ஒரு முக்கியமான ஒரு ஆட்டம் என்னன்னு சொன்னால் இந்த குரூப்பில் இருந்து அதாவது ஒன்னிலிருந்து இந்த ஆட்டத்தில் போர்த்துக்கல் குரோஷியா அணி போர்த்துக்கல் வெற்றி பெறுமா இருந்தால் ஸ்பெயினும் ஆஸ்திரியா அணியும் வெற்றி பெறுமா இருந்தால் அதில் ஸ்பெயின் அணி வெற்றி பெறாமல் போர்த்துக்கல் அணியும் ஸ்பெயின் அணியும் மோத வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும். அதில் வெற்றி பெறுபவர்கள் நிச்சயமாக பிரான்ஸ் அணி தொடர்ந்து வெற்றியிலை பெறும் அடுத்த வெற்றியிலை பெறுமா இருந்தால் பிரான்ஸ் அணி பராகுவாயை வென்று ஒன்றும் பராகுவைக்கும் மொரோக்கோக்கும் கனடாக்கும் நடக்கும் போட்டியில் அதையும் வென்று வருவார்களா இருந்தால் இங்கே இந்த சைடில் இருந்து வரும் போர்த்துக்கல் அல்லது ஸ்பெயின் அணியை சந்திக்க வேண்டிய அரை இறுதியில் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் வரலாம். போர்த்துக்கல் குரோஷியா அணி ஆட்டம் இன்று 7 மணிக்கு கனடாவில் நடைபெறுகிறது. இந்த வெப்பநிலை காரணமாக நிச்சயமாக அதுக்குரிய வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன பிஎம்ஓ மைதானத்தில் டொரண்டோவில். அதை தவிர சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா ஆட்டம் ஒரு முக்கியமான ஆட்டம் பெறுவதாக சொன்னால் அவர்களும் அதே சைட்டில் தூர்ந்தா வருகிறார்கள். அதில் வெற்றி பெறுவர்கள் சுவிட்சர்லாந்து அல்ஜீரியா சைட்டில் இருந்து வெற்றி பெறுவர்கள் கொலம்பியா கானாவில் இருந்து வெற்றி பெறுவர்களுடன் விளையாட வேண்டிய ஆட்டத்தில் வருவார்.
0: நன்றி கணேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மிகவும் சிறப்பான தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். நாங்கள் இன்று நடைபெற இருக்கின்ற போட்டிகளை தொடர்ந்தும் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி.
1: நன்றி ராம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: 8:52 க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரதி செல்வத்தை தொடர்பு கொள்ளுங்கள். 416-268-0155 416-268 0155 உங்கள் வீட்டு அடமான கட்டணை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டேட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை ஒன்றாக்கி கடனை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜஸ் மற்றும் பிசினஸ் லோன்ஸுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். டிடி, ஸ்கோஷியா, நேஷனல் பேங்க் போன்ற பிரதான வங்கிகளில் மிக குறைந்த வட்டியில் உங்களுக்கான மோர்கேஜ்களை பெற்றுக் கொள்ளவும். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட், பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கு மோர்கேஜை பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோர்கேஜை பெற நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். 416-268-0155 பிரதி செல்வம்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 28 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. என்று அதிகூடி ஒப்பநிலை 35 பாகை செல்சியஸ். ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இதே அலைவரிசையில் மீண்டும் CMR தமிழ் FM 9:00 ஆரம்பமாகும். செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன்.